சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் முற்பகல் 11:32. சபரி வானொலி வழங்கும் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சிக்கு இன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்கள் அவருடைய விருப்பத்தில் அவருடைய விருப்ப பாடலை அவர்களே ஒளிபரப்பப் போகிறார்கள். ஆம், இன்று அவர் தொகுப்பாளராக வளம் வர இருக்கிறார்கள். நேயர் சொந்தங்கள், பாடல்களை கேட்டு உங்கள் பொன்னான கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள். அன்பு சொந்தங்களே, இன்று அவர் முதல் முதலாக தொகுப்பாளராக களம் இறங்குகிறார். அவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்துங்கள் நேயர் சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு, இதோ சபரி வானொலி வழங்கும் காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்களை. ஐயா வணக்கம். ஐயா ஆரம்பிங்களே. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா.

கபடி வானொலி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த இப்போது காற்றிலே வரும் கீதம் நிகழ்ச்சியில் வாய்ப்பளித்தமைக்காக கபடி வானொலி நிலைய இயக்குனர் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் மற்ற சக அறிவிப்பாளர் அலுவலர்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக இறை வணக்கம். திருவருட் செல்வம் திரைப்படத்திலிருந்து நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே என்ற பாடலை இப்போது நீங்கள் கேட்கலாம்.

குமரி மாவட்டம் இரண்யம் தேவியசையா அவர்கள் நிகழ்ச்சியை சிறக்க வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். தென்காசி மாவட்டம் சோலை திரு தேன்மொழி முருகன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அடுத்து கோவை தேன்மார் நகர் ராஜேஷ் அவர்களும் புவனேஸ்வரி அவர்களும் ராஜேஸ்வரி அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கேட்ட அந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் பாடியது, புன்னாக வரளி ராகத்தில் அமைந்தது, திருவருட்செல்வன் திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடல். அடுத்து பாடி திரிந்த குயில் இந்த படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சீலா பாடிய அவனுக்குத்தான் தெரியும் ஒரு ஆரம்பமும் அதன் முடிவும், நமக்கு எல்லாம் தெரியாது அந்த இறைவனுக்கு தான் அது தெரியும் எப்போது என்ன நடக்கும் என்று இந்த பாடலையும் நீங்கள் கேட்டு பதிவிடுங்கள் அன்பு சொந்தங்களே.

திருவாரூர் குடவாசல் அபர்ணா அவர்கள் நேற்று இணைந்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ராமபுரம் அனுஷியா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் கனகராஜ் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். கேட்ட அந்த பாடல் பாடி பறந்த குயில் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி ஸ்ரீலா பாடியது. இனி வரும் பாடல் என்னடி மீனாட்சி திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜ்யராம் பாடிய பாடல். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை மனம் தாழாமல் துடித்திடும் ஓசை. இந்த பாடல் கேட்டு பயிலலாம். இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசை இன்று நிறைவேறியது. அவ்வண்ணமாகவே இந்த பாடலும் உங்கள் மத்தியில் முடிக்கப் போகிறது.

அந்த பாடல் என்னடி மீனாட்சி திரைப்படத்திலிருந்து ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இந்த பாடலை படம் வந்தது. இதை கேட்டிருக்கிறவர்கள் இரண்யம் குமரி மாவட்டம் இரண்யம் ஜெகதீஷ் அவர்கள், தேன்மொழி முருகன் தென்காசி மாவட்டம் சோலைத்தீவு தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் என்று பாடலை பாராட்டியுள்ளார்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எங்க ஊர் கண்ணகி திரைப்படத்தில்

கேள்வி. இந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுசீலா பாடிய பாடல். இதை நீங்களும் ரசியுங்கள். இந்த சபரி வானொலி வழங்கும் காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சியை நான் ரசிக்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து ரசிப்போம். நன்றி.

என்ற பாடலை பாராட்டி மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி அழகரை அவர்கள், பாடலில் இயற்றியவர் கவிஞர் குலவிட்டன், இசை சங்கர் கணேஷ் என்று பதிவிட்டுள்ளார்கள். மற்றும் சோலைத்தெரு தென்காசி மாவட்டம் சோலைத்தெரு தேன்மொழி முருகன் ஆகியோரும் பாராட்டி தெரிவித்துள்ளார்கள். இந்த பாடலை பாராட்டி மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி அழகரை அவர்களும் ராமபுரம் அனுஷி அவர்களும் பாராட்டியுள்ளார்கள். நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் குழுவினர் பாடிய தண்ணி கருத்திற்கு கண்டு தவள சத்தம் கேட்டிருக்கு என்ற பாடலை கேட்டு பகிரலாம்.

பாடலை பாராட்டி பதிவிட்ட அன்பு சொந்தம் குமரி மாவட்டம் இரண்யன் ஜெகதீசன் அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். இந்த பாடலை பாராட்டியவர்கள் தேன்மொழி கோவில் தென்கஸ் மாவட்டம் சோலைத்தெரு தேன்மொழி முருகன் அவர்களும், மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி அழகரையா அவர்களும் மற்றும் கோவை மாவட்டம் சேரன்மாநகர் கைபேசியில் இணைந்திருப்பவர்கள் ராஜேஷ், புவனேஸ்வரி ராஜேஸ்வரி மற்றும் இந்த பாடலை பாராட்டி பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் தேன்மொழி முருகன் அவர்களும், ராமாபுரம் அன்சி அவர்களும், குமரி மாவட்டம் இரண்டின் ஜெகதீஷ் அவர்களும் பாராட்டி பதிவிட்டிருக்கிறார்கள். அடுத்த பாடல் சாமந்திப்பூ திரைப்படத்தில் ஆகாயம் பூமி இரண்டும் ஒன்றா நீ அந்த வானம் நான் இந்த பூமி என்ற பாடலை மலேசியா வாசுதேவன் இசையமைத்து பாடியிருக்கிறார்கள். கேட்டு பகிர்வோம். நன்றி.

பாடல். சாமந்திப்பு திரைப்படத்தில் மலேசிய வாசுதேவன் இசையமைத்து பாடிய ஆகாயம் பூமி இரண்டும் ஒன்றா. இந்த பாடலை பாராட்டியவர்கள் மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி அழகரையா அவர்கள், ராமபுரம் அன்சி அவர்கள் பாராட்டி பதிவிட்டுள்ளார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சின்னஞ்சிறுக்கிளியே என்ற படத்திலிருந்து கண்ணாசன் எழுதிய பாடல். இசை ஜி கே வெங்கடேஷ், பாடியவர்கள் மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி. இந்த பாடலை பற்றி ஒரு குறிப்பு, இந்த படம் வெளிவந்து திரைப்படத்தை பார்த்த ஒரு காதல் ஜோடிகள் அது இரு வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியதால் இந்த பாடலில் வரும் வரிகள் உனக்கென நானும் எனக்கென நீயும் படைத்தவன் வானில் பறந்து விட்டானோ என்ற அனைத்து வரிகளையும் எழுதி வைத்துவிட்டு அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அது மறுமுறை நானும் பிறந்திட வேண்டும், மஞ்சள் குங்குமம் நீ தர வேண்டும், இனிவரும் ஜென்மம் ஒன்றாக இணையும் வரமே இறைவனை கேட்பேன், இனிமை நினைவில் உன்னுடன் வாழ்வேன் என்று அவர்கள் கடிதத்தில் இருவரும் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். அந்த சோகமான ஒரு சம்பவம் இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நீங்களும் கேட்டுத்தான் பாருங்களேன் இந்த பாடல். சிறந்திருக்கலையே திரைப்படத்தில் மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி பாடிய கண்ணாசன் பாடலுக்கு இசை ஜி கே வெங்கடேஷ். நன்றி.

கேட்ட அந்த பாடல் சின்னஞ்சிருக்கிலேயே திரைப்படத்தில் வைகை நீராட என்ற பாடலை மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ளார்கள். எட்டியவர் கண்ணதாசன், இசை ஜி கே வெங்கடேஷ். இந்த பாடலை பாராட்டி பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி அழகரையா அவர்கள், குமரி மாவட்டம் இரண்யல் ஜெகதீஷ் ஐயா அவர்களும், தென்காசி மாவட்டம் சோலைத்தெரு தேன்மொழி முருகன் அவர்களும் மற்றும் ராமாபுரம் அனுஷி அவர்களும் தனிப்பக்கத்தில் இணைந்து கேட்டு கொண்டிருக்கும் கோவை மாவட்டம் சேரன்மா நகர் ராஜேஷ் அவர்களும் புவனேஸ்வரி அவர்களும் ராஜேஸ்வரி அவர்களும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடல் ஆடுகள் நனைகின்றன திரைப்படத்திலிருந்து மறைஞ்சு

0: ஒலித்த அந்த பாடல் ஆடுகள் நனைகின்றன திரைப்படத்தில் சந்திரபோஸ் இசையமைப்பில் பஞ்சரத்திலும் எத்திய பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய மறைஞ்சிருந்து பாக்குற பொண்ணு கெட்ட பாடி மெல்ல இந்த பாடல் கேட்டோம். இந்த பாடலை பாராட்டியவர் மதுரை மாவட்டம் பாட்டுதாவணி அழகரையா அவர்கள். இசை சந்திரபோஸ் ஸ்ரீயில் உருவான பாடல் சூப்பர் என்றும் தென்காசி மாவட்டம் சோலைத்தெரு தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் சூப்பர் என்றும் பதிவிட்டுள்ளார்கள். இனி அடுத்து வரும் பாடல் ஓசை திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜராம் பாடிய ஒரு பாடல் நான் கேட்டேன் உன் பாசம் அதில் பாட்டேன். இந்த பாடலை கேட்டதற்கு நேர்களை நன்றி.
1: சரிகமா கார்வா மின்

ஒலித்த அந்த பாடல் ஓசை திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜ்யராம் பாடிய பாடல். பாடலை பாராட்டி பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், குமரி மாவட்டம் இரண்யல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள், குலவித்தன் இயற்றிய பாடல் இசை சங்கர்களே பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜ்யராம் என்று பதிவிட்டுள்ளார்கள். இதை பதிவிட்டவர்கள் ராமபுரம் அனுசி அவர்கள், தேன்முறை முருகன் அவர்களும் பதிவிட்டார்கள். மற்றும் தனி பக்கத்தில் இணைந்து பாடல் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கோவை மாவட்டம் சேரன்பா நகர் ராஜேஷ் அவர்களும், புவனேஸ்வரி அவர்களும் ராஜேஸ்வரி அவர்களும், திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜ்யராம் பாடிய

அடுத்த அந்த பாடல் பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் வாடிகேராம் பாடிய பாடலுக்காக பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். மதுரை மாவட்டம் மாட்டுத்தாபணி அழகரை அவர்களும் கோவை சரவணம்பட்டி காயத்ரி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து பாராட்டியிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நெஞ்சிலாடும் பூ ஒன்று திரைப்படத்தில் மலேசிய வாசுதேவன் பாடிய ஒரு மூடன் கதை சொன்னார் வாதி இயற்றிய பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ். பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

அழகாக அமையாக செல்கிறது என்று பாராட்டியிருக்கிறார் மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி அழகரையா அவர்கள். கோவை காயத்ரி அவர்கள் அழகாக அமைதியான பாடல்கள் என்று பாராட்டியிருக்கிறார்கள். கேட்ட அந்த பாடல் நெஞ்சிலாடும் பூவொன்று திரைப்படத்தில் வாலி இயற்றிய பாடல் இசை சங்கர் கணேஷ், பாடியவர் மலேசியா வாசுதேவன். இனி அடுத்து வரும் பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடிய பொன்னுல்ல பொன்னுல்ல பண்ணுல முக்குத்தி நின்னது மின்னது பொத்தங்கள் முக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாதம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட பொய்க்காது குருதையிலே முகோலோம் என்ற பாடலை கேட்கலாம். நன்றி.

கேட்ட அந்த பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல். பாடலை பாராட்டி பதிவிட்டுள்ள சொல்லுங்கள் மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்களும், தென்காசி மாவட்டம் சோலை தெரு தேன்மொழி முருகன் அவர்களும், ராமாபுரம் அனுஷி அவர்களும், திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்களும், கோவை சேரன்மாநகர் ராஜேஷ் அவர்களும், ராஜேஸ்வரி அவர்களும், புவனேஸ்வரி அவர்களும் மற்றும் அனைத்து நேயர்களும் இணைந்து பதிவிட்டு பாராட்டியுள்ளார்கள். அடுத்த பாடல் ராஜா திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு, என்னை விட்டு வேற யாரு உன்னை தொடுவார், என்னை விட்டு வேற யாரு உன்னை தொடுவார் என்ற பாடலை கேட்டிருக்கலாம்.

உரித்த அந்த பாடல் ராஜா திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி அழகரையா அவர்கள், ராமபுரம் அனுசி அவர்கள், கோவை சரவணம்பட்டி காயத்ரி அவர்கள், தென்காசி மாவட்டம் தொலைத்தரு தேன்மொழி முருகன் அவர்கள், குமரி மாவட்டம் இரண்யல் ஜெகதீஷன் அவர்கள் மற்றும் அனைத்து நேயர்களுக்காகவும் கோவை மாவட்டம் கேரன்மா நகர் ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி அனைத்து நேயர்களுக்காகவும் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த காற்றிலே வரும் கீதம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பவர் உங்கள் அன்பு சகோதரன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஆட்டுக்கார் அல்லமேலு திரைப்படத்தில் தாகம் தீர்ந்ததடி அன்னமே எனக்கு மோகம் தீரவில்லை இன்னுமே, தாகம் தீர்ந்ததடி அன்னமே என்ற பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

அந்த பாடல் ஆட்டுக்காரர் மேலு திரைப்படத்தில் சி எம் சௌந்தரராஜன் பி சுஷ்லா பாடிய அந்த பாடலுள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மூன்று முகம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய நாம் செய்த குறும்பு பொண்டாச்சு கரும்பு, நாம் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு, கையோடு துள்ளாதோ ரோஜா பந்து. இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் நேர்களே.

ஒலித்த அந்த பாடல் மூன்று முகம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் சோலைத்தெரு தேன்மொழி முருகன் அவர்களும், மதுரை மாவட்டம் மாட்டு தாவணி அழகரையா அவர்களும், கோவை மாவட்டம் சேரன்மா நகர் ராஜேஷ் புவனேஸ்வரி ராஜேஸ்வரி அவர்களும், மற்றும் திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்களும், கோவை சரவணம்பட்டி காயத்ரி அவர்கள், ராமபுரம் மனுஷி அவர்கள் மற்றும் அனைத்து நேயர்களுக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தாய் மீது சத்தியம் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் கே சுசிலா பாடிய நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு என்ற பாடலை ஒலிபரப்பு வளம் பெறுகிறது.

ஒலித்த அந்த பாடல் தாய் மீதியம் திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி ஸ்ரீலா பாடிய அந்த பாட்டு கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் தொலைத்தெரு தேன்மொழி முருகன் அவர்களும், மதுரை மாவட்டம் மாட்டாவணி அழகரையா அவர்களும், ராமபுரம் அனுஷியா அவர்கள், கோவை மாவட்டம் சரவணம்பட்டி காயத்ரி அவர்களும், சேரன்மா நகர் ராஜேஷ் புவனேஸ்வரி ராஜேஸ்வரி அவர்களும், குமரி மாவட்டம் இரண்மியல் ஜெகதீஷ் ஐயா அவர்களும் கலந்து கொண்டு பதிவிட்டு சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக 47 நாட்கள் திரைப்படத்திலிருந்து திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்களும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக 47 நாட்கள் திரைப்படத்திலிருந்து மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெக்கங்களே என்ற பாடல் வலம் வருகிறது. அதற்கு முன்னதாக இதுவரை உங்கள் இதயராக மன்னிக்கவும் காற்றிலே வரும் கீதம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பேராதரவு அளித்து வாய்ப்பை வழங்கிய நிலை இயக்குனர் மற்றும் சக அறிவிப்பாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பி ஆர் சரவணகுமார் அவர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதோ நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

இதுவரை சபரி ஒளி வழங்கிய காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கிய ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாவர்களுக்கு

இதயம் கனிந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு குழுவில் ஒரு சில பதிவுகள் மட்டும் உங்களுக்காக நேர்ந்தங்களே. நிகழ்ச்சியை பாராட்டி தேன்மொழி முருகன் அவர்கள், காற்றினிலே வரும் கீதம் அருமையான பாடல்களை தேர்வு செய்து வழங்கிய சகோதரர் சரவணகுமார் அவர்களுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள். பாடல்கள் அனைத்துமே அருமையான பாடல்கள். பாடல்களை தொகுத்து வழங்கிய ஐயாவுக்கும் வழங்கிய இயக்குனர் ஐயாவுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயாவர்கள் ஒழித்த பாடல், கவிஞர் கண்ணதாசன் பாடல் செம. இதுவரை நிகழ்ச்சியை அழகாக அமைதியாக அதிக பேச்சு இல்லாமல் நேயர்களுக்கு புரியும்படி பேசி நிகழ்ச்சியை மிக மிக தெளிவாக வழங்கிய ஐயா சரவணகுமார் அவர்களுக்கும் உடன் இணைந்து அழகான ஒளித்தரத்தில் அழகாக பாடலை எடுத்து வழங்கிய நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் ஐயா கீதநேசன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களுடன். அழகர் பாடல் தேர்வு அனைத்துமே என்னை கவர்ந்த பாடல் என்று பாராட்டியுள்ளார் மதுரை மாட்டுத்தவணி ஐயா அழகர் ஐயா அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சி. கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா அவர்கள், எவர்கிரீன் சாங், வாவ், சூப்பர் சாங் என்று பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா. அழகர் ஐயாவர்கள் மேலும் நிகழ்ச்சி மிக மிக தெளிவு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். கரூர் மாவடியான் கோயில் பகுதியில் ரகுபதி ஐயாவர்கள் பாடல் ஒலித்த பாடலுக்கான வரிகளை தந்துள்ளார். தன் வழி செல்கின்றால் சஞ்சலம் கொள்கின்றால் பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல தோணுகிறது. அதற்குள் பாடல் முடிந்துவிட்டது. நீங்கள் முடியும் தருவாயில் வந்துவிட்டீர்கள் ஐயா. ஆரம்பத்திலிருந்து வந்திருந்தால் இன்னும் நீங்கள் கலக்கியிருப்பீர்கள். அழகர் ஐயா அவர்கள் நிகழ்ச்சின்னா இப்படித்தான் வழங்க வேண்டும், நிகழ்ச்சி சமதூல் என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், இந்த மியூசிக் வரும்போது உங்கள் குரலைத்தான் எதிர்பார்த்தேன் சார், கடைசியில் கேட்டு விட்டாச்சு, நன்றி சார் என்று பாராட்டினார்கள். ராமபுரம் அனுஷ்யா அவர்கள், நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடல் சூப்பர், நன்றி வாழ்த்துக்கள், மிக்க நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடல்களை கேட்டு பதிவிட்டு வாழ்த்திய அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மற்றும் தனிப்பக்கத்தில் கோவை சேரன்மநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, திருச்சி முத்தரசுநல்லூர் ஜான்சி, திருவாரூர் கொடவாசல் அமர்நாத் ஐயாவர்களும், கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநள்ளி கோயில் கொட்டாய் தி கனகராஜ் ஐயாவர்களும் உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி, மற்றும் குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஆரம்பத்து காலத்திலிருந்தே கேட்டுக்கொண்டே இருக்கிறார், அவர்களுக்கும் என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள். கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களும் பாடல்களை கேட்டு பதிவிட்டு வாழ்த்தினார்கள், அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னும் யாரேனும் பெயர் விடுபட்டு இருந்தால் மன்னியுங்கள் நேர் சொந்தங்களே. உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:01. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா? ஆம் நேயர் சொந்தங்களே, பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள், தங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி இதோ இணையும் நேர் சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்
0: வணக்கம், வாருங்கள் ஐயா.
1: கரூர் கங்கனிலிருந்து சேகர் பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நெஞ்சாத நன்றிகள். கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: அதான் ஐயா, செல்ல பிள்ளை சரவணன்.
0: நிச்சயமாக வருகிறது ஐயா, உங்கள் செல்ல பிள்ளை சரவணன் கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா,
1: நன்றி.
0: கரூர் தங்கநகர் சேகர் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக

0: நிகழ்ச்சிக்கு முதல் பாடலே அருமையான ஒரு பக்தி பாடலுடன் ஒலிச்சென்றது. கரூர் தங்கநகர் சேகர் ஐயர் விருப்பத்திற்காக அந்த அழகான அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர்சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலன் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் அழைக்கின்றேன். நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, மிக்க மகிழ்ச்சியுடன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் மகிழ்வாக உற்சாகமாக இருக்கிறேன் ஐயா. எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது உங்களுடைய இரவு பொழுதுகள் எல்லாம்? சிறப்பாக போய் கொண்டிருக்கிறதா?
0: சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது ஐயா, அருமை.
1: மகிழ்ச்சி ஐயா. எனவே இந்த ஒரு பொழுது உங்களுக்கும் சிறப்பாக அமையட்டும் தெரிவித்துக் கொண்டு, இன்று எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல், வராக நதிக்கர ஓரம் ஒரே ஒரு பார்வை கண்டேன் என்கின்ற பாடல், சங்கமம் திரைப்படத்தில் இருந்து ஒதுக்கி விடுகிறீர்களா? எனவே இந்த பாடலை கல்யாணி அம்மா, பாலச்சந்திரப்பா மற்றும் உங்களையும் தொடர்ந்து கேட்போம் என்று
0: உன்னை
1: பிடித்து இருந்தால் எப்பாடுபட்டாவது நியாயப்படுத்தி விடுவார்கள். உன்னை பிடிக்கவில்லை என்றால் எப்பாடுபட்டாவது காயப்படுத்தி விடுவார்கள். உலக நியதி மட்டுமல்ல உளவியல் நியதியும் இதுதான்.
0: அடுத்த
1: சிந்தனை, எண்ணி கலைந்தவன் எதுவும் நடக்கலாம் என்று கரைந்து தவிழ்வான். தோல்வியில் எண்ணி துணிந்தவன் இதுதான் நடக்கும் என்று துணிந்து
0: ஐயா. ஒரு சந்தேகம் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
0: சங்கமம் திரைப்படத்துல இருந்து
1: வராக நதிக்கரவோர் ஒரே ஒரு பார்வை கண்டேன்.
0: அது பார்த்திருக்கலாம் என்று எனக்கு தெரியாது ஐயா. என்னுடைய கேள்வி அது இல்லையா? நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள், நான் வேண்டாம்னு சொல்லவில்லை. அந்த வராக நதிக்கரை எங்க இருக்கிறது? அதுதானே என்னுடைய கேள்வி. இப்போது
1: வராக நதிக்கரை அது நார்த் இந்தியால எங்கேயாவது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஐயா.
0: என்ன ஒரு விளக்கமான பதில் ஐயா. சிறப்பு ஐயா, சிறப்பு. நன்றி நன்றி ஐயா.
1: மகிழ்ச்சி ஐயா, இன்றைய பொழுது சிறப்பாகட்டும். நன்றி நன்றி.
0: சிறப்பாக விட்டது ஐயா. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள், சங்கமம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் இதோ.

0: அழகான அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. சங்கமம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அவர் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வனொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: கலைமகள் வெளிகளில் கவிமிகு ஒளியாய் கலந்து நிற்பதன் காட்சி, சபரி இணைய வானொலியின் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா? இனிய இனிய நிகழ்ச்சியின் தொகுப்பே அதற்கு சாட்சி ஐயா.
0: நன்றி நன்றி ஐயா, கவிதையுடன் வந்திருக்கிறீர்கள் ஐயா. வரும்பொழுது மகிழ்ச்சி அளிக்கிறது
1: சார். அதாவது காலையில வந்து நமக்கு ஒரு 11:30 இருந்து ஒரு நிகழ்ச்சி, காற்றினிலே வரும் கீதம்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது.
0: ஆமாங்க ஐயா,
1: நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் நடத்தினாரு.
0: ஆமாங்க ஐயா,
1: முதல் முதல்ல தான் அவரு நீங்க நடத்தினதுன்னு சொல்றீங்க. அதாவது வந்து முதல் முதல்ல வந்துதான் அந்த பருத்தி வீரன் ஒரு படம் வந்தது, முதல் படம் அந்த கார்த்திகை.
0: ஆமா ஐயா,
1: அந்த படம் பார்க்கும் போது அவரு முதல் படம் மாதிரி சொல்லவே முடியாது ஐயா, ஒரு தயக்கம் கிடையாது. அதே போல நம்ம சரவணகுமாரும் அந்த பாடல் ஒவ்வொன்னு சொல்லும் போது தெள்ள தெளிவான நிதானமான வார்த்தைகளோடு பாடல்களும் அருமையான இடைக்கால இனிமையான பாடலை தந்து நிகழ்ச்சியை மெருகேற்றி உறவுகளோடு கேட்ட பாடலோடு அவரு அவர் தொகுத்த பாடல்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பான பாடல்கள். அவருடைய பணி தொடர வேண்டும் என்று நான் என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் காட்சியிலே வரும் கீதம் இனி இனிய நிகழ்ச்சி மேலும் மெருகேற என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு
0: நன்றி.
1: எனக்கு இன்னைக்கு வந்து பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்த ஒரு மகா கவிஞன் இன்னைக்கு 100 விழா கொண்டாடு, உலகம் வந்து இன்னைக்கு 100 விழா கொண்டாடிட்டு இருக்காங்க கண்ணதாசனை. அதாவது எந்த சொல்லை சொன்னால் இரும்பு கூட துரும்பாகுமோ, எந்த சொல்லை சொன்னால் இரும்பு கூட ஆயுதமாகுமோ, எந்த சொல்லை சொன்னால் முள்ளும் மலராகுமோ, எந்த சொல்லை சொன்னால் மனமெல்லாம் மகரந்த சேர்க்கை நடத்துமோ, அந்த மந்திர சொல்லுதான் கவி பேரரசு கண்ணதாசன்
0: ஐயா. அவரையோட சிறப்பாக நீங்க சொல்லிவிட்டீர்களே ஐயா. அவர் பாடல் வடிவில் சொன்னார் அது மட்டும் தெரிகிறது ஐயா, இது போன்று கவிதை வடிவில் சொல்லி இருப்பது நீங்கள் தானே ஐயா. நீங்கள் கேட்டு உங்கள் குரலில் தான் இப்போது கேட்கிறது.
1: தொடக்கத்துல வந்து அவரு எழுதுறாரு பாருங்க, 5 அம்மா வந்து காலனா கொடுத்து கடையில போய் கருப்பு கருத்தி வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. இவரு கீழே கிடந்த காகிதத்தை எடுத்து எழுதுறாரு, கடைக்கு போனேன் காலனா கொடுத்தேன் கால்நடையாய் நடந்து வந்தேன். 5 எழுதுறாரு. நான் வந்து கண்ணதாசனோட கரைந்து போனவன்னு சொல்லலாம், சொல்றாங்க உறவுகள் சொல்றாங்க, நான் சொல்லக்கூடாது. அதனால வந்து அவருடைய பாடல்கள் எல்லாமே அற்புதமான பாடல்கள். எனக்கு இன்னைக்கு ஒருத்தன் ஞாபகப்படுத்தினா 100 விழா நடந்துட்டு இருக்கு உங்க ஆளுக்குன்னா, எங்க ஆளுக்குன்னா, அதுல அதுடா நான் தான் நம்ம ஓரளவுக்கு பெரியார படிச்சிருக்கோம், அண்ணாவை படிச்சிருக்கோம், எல்லாரையும் பொருளை படிச்சிருக்கேன். என்னையா நீ கண்ணதாசனை மறந்துட்டேன்டா, அது அவரை மறக்க முடியுமாடா அந்த ஆளா அப்படின்னு. அதனால அவருடைய அந்த 100 விழா வயது வரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும் சார். அவருடைய எல்லா பாடல்களையுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால இன்னைக்கு பாட்டு ஒண்ணு கேட்கட்டுமா நிகழ்ச்சியில, ஒரே ஒரு பாட்டை தாங்க, அவன் தான் மனிதன், அவரும் மனிதன். அதனால மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று அந்த பாடலை கொடுங்க. சரவண குமார் அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காற்றினிலே வரும் கீதம் இனி எந்தென்றும் வீசட்டும், செந்தலாய் மலரட்டும், வாய்ப்புக்கு நன்றி.
0: ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, இப்பொழுது இடையில் பேசும்பொழுது ஒரு கண்ணன் அவரு எந்த கண்ணன் அவர் பட்டிமன்றம் நடத்துவாருங்களே ஐயா, கண்ணன் அவர் பேர் ஐயா, எந்த ஊர் அவரு? நெல்லைக்கண்ணன். அந்த பாணி உங்களுக்கு வந்தது ஐயா இடையில் எப்படி ஐயா? அது அந்த பக்கத்து நேர்ல ஐயா நீங்கள் அப்படிதானே?
1: சார் நெல்லைக்கண்ணன் வந்து எங்க ஊருக்கும் எங்க மாவட்டத்துக்கும் திருநெல்வேலிக்கும் கரெக்டா 80
0: அதுதானே ஐயா? இல்லை
1: அந்த பட்டிமன்றங்கள்லாம் கேட்கும் போது அவரு அவ்வளவு சிறப்பு பேசுறாரு, அவரு எல்லாத்தையுமே படிச்சு தெரிஞ்சு
0: வச்சிருக்கிறாங்க.
1: காமராஜரை பற்றி பேசுவாரு அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.
0: நிச்சயமா நானும் கேட்டேன் ஐயா.
1: கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சிகள்ல நம்ம எல்லாத்தையும் சில கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம், ஏன்னா உறவுகள் நிறைய வருவாங்க, ஒரு பாட்டை நம்ம கேட்டுருவோம்.
0: நிச்சயமா ஐயா. இல்லை அந்த பாணி உங்களுக்கு வந்தது ஐயா, கண்ணன் அவர்களின் பாணி, அதனால் கேட்டேன் ஐயா. மகிழ்ச்சி. இதை நீங்கள் கேட்டா
1: இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம்.
0: நன்றி நன்றி. இது நீங்கள் கேட்ட பாடல் ஐயா. குமரி மாவட்டம் எரணியல் ஜெகதீஷ் ஐயாரின் விருப்பத்தில் இதோ.

0: அழகான ஒரு பாடல், இனிமையான இதமான பாடல் கேட்டு மகிழ்ந்தும். அவன்தான் மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சிருந்து விரும்பிய நேர் சொந்தம் குமரி மாவட்டம் எரண்யல் ஜெகதீஷ் ஐயாவில் விருப்பத்திற்காக அந்த பாடல். அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வளர்ந்து வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
0: வணக்கம். மகிழ்ச்சி ஐயா, இன்று காற்றிலே வரும் கீதம் கலக்கிவிட்டீர்கள். நெஞ்சாத நன்றிகள் ஐயா, கூறுங்கள் உங்களுக்கு விருப்ப பாடல் இப்போது.
1: நன்றிங்க சார். எனக்கு இன்னைக்கு பிடிச்ச பாட்டு வந்து துளசி மாடம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய கல்யாண சாப்பாடு போடும் முன்னே என் கையாலே சாப்பாடு போடட்டுமா, கல்யாண சாப்பாடு போடும் முன்னே. அந்த பாட்டு
0: அருமையான ஒரு பாடல், அருமையாக பாடினீர்கள் ஐயா.

0: இதோ நீங்கள் பாடிய பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி.
1: நன்றி.
0: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அருள் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் இதோ.

0: அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. கல்யாண சாப்பாடு போடும் முன்னே என் கையாலே சாப்பாடு போடவா என்று, என்ன ஒரு அழகான ஒரு பாடல். விரும்பிய நேர் சொந்தம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாரின் விருப்பத்தில் அந்த பாடல் ஒலிச்சென்றது. கேட்டு மகிழ்ந்தும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. அருமையான ஒரு பாடல் உங்களால் கேட்டு மகிழ்ந்தும் அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? பொள்ளாச்சியிலிருந்து துரைசாமி ஐயா அவர்கள். இன்றுதான் முதல் நேயராக இணைக்கிறீர்கள், புதிய நேயர்.
1: மகிழ்ச்சி.
0: நன்றி ஐயா, அவருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி ஐயா. மகிழ்ச்சி. நிச்சயமாக அனுப்புகிறேன் ஐயா. இப்போது உங்கள் பாடல் சொல்லுங்கள் ஐயா, அப்படியே சொல்லுங்கள் ஐயா. நிச்சயமாக சந்திப்போம் ஐயா, ஆனந்தமாக விளையாடுவோம். இது வருகிறது பாடல். அப்படியே இருந்து கேட்டு விட்டு போய்விடுங்கள் ஐயா, அடுத்த முறை லிங்கில் கேட்போம். நன்றி ஐயா. ஐயா பொள்ளாச்சி துரைசாமி, கோவை மாவட்டம் ஐயா. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. நீங்கள் மூத்த நேயர், சிறப்பு, அருமை ஐயா. எங்களுடன் இணைந்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. இந்த பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி துரைசாமி ஐயாரின் விருப்பத்திற்காக சந்திப்பு திரைப்படத்திலிருந்து

0: ஒலிச்சென்ற அந்த பாடல் சந்திப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி துரைசாமி ஐயா அவர் நிரூபித்திருக்காங்க அந்த அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270334 11 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வெங்கமேடு சாந்தி நகர் சாந்திங்க.
0: சாந்தி, வணக்கம், வணக்கம், வாருங்கள், கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: தாய் முகாவல ஜனனி ஜனனி ஜகமினி.
0: தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல். ஏற்கனவே ஒரு முறை கேட்டுவிட்டு கேட்காமல் சென்று விட்டீர்கள் என்று நினைக்கிறேன்.
1: ஹலோ,
0: வணக்கம். நிச்சயமா இது வருகிறது. கரூர் வெங்கமேடு சாந்தி அவர்களின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து.

0: ஆஹா, என்ன ஒரு அருமையான ஒரு பாடல். தாய் மூகாம்பிகை என்ற திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான அழகான அருமையான பாடல் கேட்டு மகிழ்ந்த அந்த அன்பு சொந்தம் கரூர் வெங்கமேடு சாந்தி அவர்களின் விருப்பத்திற்காக அந்த அழகான பாடல் ஜனனி ஜனனி என்று ஒலிச்சென்றது. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். வணக்கம் ஐயா, வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: அனைவருக்கும் இரவு வணக்கத்துடன் கரூர் மாவுடையாங்கோயில் இருந்து ரகுபதி பேசுறேங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நான் நலமா இருக்கிறேன் ஐயா. உங்களுக்கு என்ன ஐயா பிரச்சனை?
1: எனக்கு பிரச்சனை ஒன்றுமில்லை ஐயா, ஒரு சின்ன தகவல் சொல்லலாமுங்களா ஐயா?
0: சொல்லுங்க ஐயா. நிச்சயமாக
1: இந்த பாடல் கேஜே ஏசுதாஸ் பாட வேண்டிய பாடல். வராத அந்த சமயத்தில் வராத காரணத்தினால்
0: அருமையாக இருந்தது அவர் குரலிலும். கேஜேஎஸ்எஸ் பாடி இருந்தாலும் சிறப்பாகத்தான் ஐயா இருந்திருக்கும், அது குறை சொல்ல முடியாது. ஆமாம், இருந்தாலும் இவர் முதலில் பாடிவிட்டதால் அது இன்னும் சிறப்பாக அமைந்து விட்டது என்று நினைக்கலாம். இரண்டு பேருமே சிறந்த குரல் தான் ஐயா. நிச்சயம் உங்கள் பாடலை சொல்லுங்கள் ஐயா.
1: சேதுபதி திரைப்படத்திலிருந்து கொஞ்சி பேசிட வேண்டாம் உன் கண்கள் போதுமடா.
0: அடடா, போதுமடாவா?
1: போதுமடி
0: ஐயா, சரியாக சொல்லுங்கள் ஐயா. திடீரென்று வார்த்தை மாறிவிட்டது என்று நினைத்தேன். ரகுபதி திரைப்படத்திலிருந்து என்ன பையன்? ரகுபதி திரைப்படம் என்ன படையா? ரகுபதி என்று நினைத்துட்டேன் ஐயா. திடீர் என்று அது பேர் ஒரு படமே இல்லையே, எப்படி என்று நினைத்தேன் ஐயா. மன்னிக்கவும். ஓ, நான் ரகுபதி என்று நினைத்தேன் ஐயா. ரகுபதி படத்திலிருந்து ரகுபதி கேட்கிறாரு என்று நினைத்துட்டேன் ஐயா.
1: இருக்கலாமா?
0: சரி,
1: நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் இருங்களா ஐயா, அது அப்படியே தெரியுங்க.
0: கொஞ்சி பேசிட வேண்டாம்
1: போதுமடி.
0: சிறப்பான ஒரு பாடலை எங்கிருந்து தான் தேர்வு செய்தீர்கள் என்று தெரியவில்லை. இது வருகிறது ஐயா, கேட்டு மகிழ்வோம்.
1: கேட்டு அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள்.
0: என்ன ஐயா கடைசியில் இப்படி ஆகிவிட்டதே. சரிங்களா ஐயா, அந்த பாட்டு கேட்போம் ஐயா. கரூர் மாவடையான் கோயில் பகுதியில் இருந்து ரகுபதி ஐயா விருப்பத்திற்காக சேதுபதி திரைப்படத்திலிருந்து

0: அருமையானது ஒரு பாடல் ஒலிச்சென்றது. சேதுபதி திரைப்படத்திலிருந்து ரகுபதி ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல், கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயாவின் விருப்பத்திற்காகத்தான் சேதுபதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பான ஒரு பாடல் ஐயா, உங்கள் தேர்வு. உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 7:50. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் வணக்கம், நான் வந்து சென்னை கே கே நகரிலிருந்து ரேவதி பேசுறேன்.
0: வணக்கம்மா, வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் மிகவும் நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். எங்கே பாட்டு ஒன்று பாடட்டுமா? நிகழ்ச்சியில் காணவில்லை என்று நினைக்கிறேன். வாருங்கள் வாருங்கள். உங்கள் பாடலை கேட்காமல் எங்களால் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, இருக்க முடியவில்லை. வாருங்கள், வந்து பாடுங்கள், கேட்டு மகிழ்வோம். நிச்சயம், நன்றி. இது பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி, பாடட்டுமா என்று பாடவில்லை, இது கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி. வாருங்கள், கேளுங்கள், என்ன பாடல் உங்கள் விருப்ப பாடல்? யாரு அருமையான ஒரு பாடல் என்று நினைக்கிறேன். நிச்சயம் கேட்டு மகிழ்வோம். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி, பாடல் கேட்டு மகிழ்கிறேன்.
0: நிச்சயமாக. சென்னை கே கே நகர் ரேவதி அம்மா அவர்களின் விருப்பத்திற்காக நீயா என்ற திரைப்படத்திலிருந்து அழகான பாடலை தேர்வு செய்துள்ளார்கள். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா இல்லை என்று நினைக்கிறேன். வேறு ஏதோ அவர்கள் மாற்றிவிட்டார்கள். இதோ கண்ணனா வேற யாரா என்று அவர்கள் அப்புறமா சொல்வார்கள்.

அட்டகாசமான ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. நீயா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்து சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், சென்னை கே கே நகர் ரேவதி அம்மா அவர்களின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் வளம் வந்தது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள் ஐயா. என்ன ஐயா தெம்பு இல்லாத போல் பேசுகிறீர்கள்? தெம்பு வருவதில்லை என்று நினைக்கிறேன். ஓ, அப்படி வருகிறீர்களா? சரிங்க ஐயா, நிச்சயம் அனுப்பி வைக்கிறோம் ஐயா. தெம்பாக பேசுங்கள் ஐயா. ஓ, உங்களுக்கு ஏற்ற தேவதை. அதுதான் பழைய தேவதை. இப்போ இருக்கிற தேவதைக்கு தெரியுமா? கேட்கக்கூடாது. சரிங்க ஐயா, பழைய தேவதை வந்தால் தெம்பு வந்துவிடும், பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கூட தேவையில்லை. சந்தோஷம் ஐயா. கலீர் என்று அப்படியே சிரிப்பு, அப்படியே சத்தத்துடன் கலீர்னு சிரிக்கிறாங்கள் என்று சொல்வார்களே, அது ஐயா? ஓ, அப்படிங்களா ஐயா? எனக்கு மிருகம் தெரியாது ஐயா. சத்தமாக சிரிப்பது கலீர் என்று தெரியாது ஐயா. உங்களுக்கு தெரிகிறது, எனக்கு தெரியாது, ஒப்புக்கொள்கிறேன். கலீர் கலீர் பழைய தேவதை திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயா விருப்பத்திற்காக

0: கலீர் கலீர் என்று பாடல் நன்று சத்தத்துடன் ஒலித்து சென்றது என்று நினைக்கிறேன். அருமையான ஒரு பாடல். இது புது தேவதை அல்ல, மனோர் ஐயாவின் பழைய தேவதை. அந்த திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடல் ஒலித்தென்றது. விரும்பிய தேவதையை விரும்பிய தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம். வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன், நல்லா.
0: மகிழ்ச்சி. குறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு பகலில் ஒரு இரவு படத்திலிருந்து பொன்னாரம் பூவாரம் பாடல்.
0: நன்றி, இது வருகிறது உங்கள் பாடல். கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் விருப்பத்திற்காக

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. எங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல், எனக்கு எங்களுக்கு அனைவருக்கும் மிகவும் பிடித்த பாடல் பொன்னாரம் பூவாரம் என்று கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் விற்பித்திருக்காங்க அந்த பாடல். பகலில் ஓர் இரவு என்று நினைக்கிறேன், பகலில் ஓர் இரவு என்ற திரைப்படத்தின் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள் யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வாருங்கள் ஐயா.
1: ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: மகிழ்ச்சி. சகோதரி தம்பி பாப்பா அனைவரும் எப்படி இருக்கீங்க?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம் ஐயா. உங்கள் ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் முடுகுநெல்லி கோயிலுடைய கனகராஜ் பேசுறேன் ஐயா.
0: மகிழ்ச்சி, வாருங்கள் ஐயா. இணைப்பில் இணைந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: நன்றி.
0: உங்கள் பாடல் சொல்லுங்க ஐயா.
1: பாடல் எங்கள் ஊர் ராஜா. பாடல் ஏழு கடல் சீமை என்ற பாடல். அந்த பாடல் கொடுங்க ஐயா, அனைவரும் கேட்டு ரசிக்கலாம்.
0: நிச்சயமா ஐயா. சொல்லுங்கய்யா.
1: ஊர்ல பிள்ளைங்களா?
0: மழை வந்து வந்து போகிறது ஐயா. அதாவது நம்ம பழமொழி சொல்லுவார்கள், சாணி தெளித்தது போல் சொல்லுவார்கள் ஐயா.
1: அதே போலதான்
0: நம்ம தாய்மார்கள் யாரும் அதை செய்யவில்லை என்பதற்காக வருண பகவான் செய்கிறார் என்று நினைக்கிறேன். சாணம் தெளிப்பது யாரும் பழக்கம் இல்லை, அதை நிறுத்தி விட்டார்கள் என்று வருண பகவான் அங்கங்கே சாணி தெளித்து வைத்து போகிறார் போல தூரல் தூவிக்கொண்டு செல்கிறார். அவ்வளவுதான் ஐயா இங்கே.
1: ஆ,
0: நிச்சயம் வருகிறேன் ஐயா, இதை கிளம்பிவிட்டேன். நன்றி ஐயா, வருங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கணி கோட்டை தி கனகராஜ் ஐயாவின் விருப்பத்துக்காக எங்க தங்கராஜா திரைப்படத்திலிருந்து ஏழு கடல் சீமை.
2: பிறந்த நாள் கொண்டாடினாவே வயசு ஞாபகத்துக்கு வந்துடும். எனக்கு 60 வயசாச்சு.

0: உற்சாகமான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ஏழு கடல் சீமை ஆளுகின்ற நேர்மை என்று எங்கள் தங்கராஜா, எங்கள் ஊர் ராஜாவை எங்கள் தங்கராஜாவை தெரியவில்லையே, அந்த படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் ஒலித்தது. விரும்பிய நேர் சொந்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநள்ளி கோயில் கொட்டாய் தி கனகராஜ் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த அழகான ஒரு துள்ளலான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி உடனடி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:15. இந்த நிமிடத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: ரொம்ப நலமாக இருக்கிறோம்
0: ஐயா. எப்படி இருக்கிறார்? பாடல் பாட வரவில்லை என்று நினைக்கிறேன் 2 நாட்களாக.
1: கொஞ்சம் வந்து
0: மகிழ்ச்சி. குறுங்கள், உங்கள் விருப்ப பாடல்
1: வந்து தேரோட்டம். நூல்வேலி படத்தில் தேரோட்டம் ஆரம்ப பூவாட்டன் பாடல ஒளிப்பர்.
0: நிச்சயமாக நாங்கள் இதுவரை கேட்டிராத பாடல் என்று நினைக்கிறேன்.
1: கேட்டிருப்பீங்க நீங்க, இப்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பாட்டு கேட்டிருப்போமே சொல்லிட்டு.
0: அப்படி என்று நினைக்கிறீர்களா? சரி, பார்ப்போம், கேட்டிருப்போமா? நிச்சயம் பார்ப்போம். சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்திற்காக நூல்வேலி திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் என்று நினைக்கிறேன், கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே.

0: தெரியாத பாடல் தான் என்று நினைக்கிறேன். நூல்வேலி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கமையா, மதுரை வந்தாச்சியா?
0: மதுரை வந்துட்டீங்களா ஐயா?
1: வந்தாச்சியா, வந்து தான்
0: சிறப்பு ஐயா, சிறப்பு, மதுரை சிறப்பு
1: ஐயா. நீங்க சொன்ன மாதிரி மழை பெய்ய கேட்டீங்க, நானே சொல்லிடுறேன். கிராமங்களை சாணி தொழிக்கிறீங்க, மாட்டுத்தவன்லேருந்து கேட்டா 14 கிலோமீட்டர் அளவு கோயில், அளவுல இருந்து பாத்தீங்கன்னா மேலூர் 14 கிலோமீட்டர், அளவுல இருந்து பார்த்தா வல்லாலப்பட்டிங்கிற கிராமம், ஆயிரத்தி தலைவர் இருக்கேன், சினிமா இருக்குது, அங்கதான் வந்திருக்கிறான்,
0: மழையும் வந்து விட்டது ஐயா.
1: மழை பெய்யல, அந்த கிராமங்கள்லாம் அதுக்கு பண்றாங்க, ஆனா வாசத்துக்கு எல்லாமே காலையில அந்த மஞ்சள் பூ வைப்பாங்களோ, சாணி வச்சு உருண்டையா
0: வாசலிலே பூசணி,
1: வாசலில பூசணி வச்சு போட்டா பாத்துக்க வந்துருச்சு, யாவப்படுத்திட்டீங்க டக்குண்டு, அது இன்னும் நடந்துச்சிருக்கு. காலையில இருந்துச்சு 5, 5.5 மணிக்கு போயிட்டு திரும்பி 7 மணிக்கு வாங்கல, அது வெளியே வண்டியில வர்றால கூட அதை ஏத்துக்கு மனசு வருது. அந்த வச்சிருக்க அழக பாத்துட்டு வண்டி ஓரம் வந்து போட்டு இங்கிட்டு போவாங்க, இன்னும் பண்புள்ள கட்டியாதான் இருக்கு.
0: நிச்சயமா ஐயா,
1: உண்மையிலே அது வித்தியாசமா இருக்கு. இந்த ஊர்ல வல்லாலப்பட்டிங்கிற கிராமம், அழகு கோயில் இருந்து கரெக்டா 6 கிலோமீட்டர், அங்க இருந்து அழகு கோயில் மேலூர் 14 கிலோமீட்டர், மாட்டுத்தாவுல இருந்து மேலூர் போனா 30 கிலோமீட்டர், எங்க மாட்டுத்தாவுல இருந்து இங்க வந்தா 14 கிலோமீட்டர் அழகு கோயில், எங்களுக்கு இங்க ரொம்ப ரொம்ப பக்கம், மாட்டுத்தாவுல இருந்து இங்க பக்கம்
0: சந்தோஷமான செய்தி தந்துள்ள ஐயா. மழை பெய்கிறது,
1: எடுத்துட்டு வந்து முடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டு மறுபடியும் மழை பெய்யுது.
0: சிறப்பு
1: கடல கரெக்டா 100 நாள் 110 நாள் எடுத்துருக்காங்க.
0: சூப்பர் ஐயா,
1: மறுபடியும் போடுவாங்க, மறுபடியும் மழை வரணும்,
0: கதாநாயகி. எந்த ஊர்வசியா? முந்தானி முடிச்சு ஊர்வசியா? சூப்பர் ஐயா, சூப்பர், சொல்லுங்க ஐயா.
1: அந்த படத்துல பாட்டு பாத்தீங்கன்னா, வயசு சின்ன வயசு, ஒரு அழகான ஒரு செம்மாங்க பாட்டு. இந்த பாட்டுக்கு ஒரு வித்தியாசமான இசை அமைச்சிருக்காரு. இதுவரைக்கும் உங்களுக்கு இசை இளையராஜா தெரியும், சங்கர் கணேஷ்
0: தெரியும்,
1: சாம் தெரியும், வி குமார் தெரியும், விஜயபாஸ்கர் தெரியும், விஜய் ஆனந்த் தெரியும், ஆனா நான் சொல்ல போற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் தெரியல, எஸ் வி ராஜா, தஞ்சாவூரை சேர்ந்தவர்,
0: எஸ் வி
1: ராஜா.
0: ராஜா நான் கேட்டு,
1: எஸ்பி ராஜா,
0: ராஜா நான் கேட்டதில்லையா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இளைய ராஜா ஒன்றி தானே ஐயா.
1: அந்த ராஜா தெரியாத தெரிஞ்சுக்கிறது நம்ம சபரிவான.
0: நிச்சயமா ஐயா,
1: அளவு மூலியமா உங்க மூலியமா மறுபடியும் சொல்லுவீங்க, தெரிஞ்சுக்கிறாங்களா?
0: ஆமா ஐயா,
1: எஸ்பி ராஜான்னு ஒரு திசை அமைச்சிருக்காரு, சிறு வயசு அவருக்கு, இதை அமைக்கும் போது 25-26 வயசு நினைக்கிறேன்,
0: சூப்பர்,
1: வயசு கொஞ்சம் கூடி இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: எனக்கும் தட்டு
1: நன்றி.
0: மதுரை மாட்டுத்தாணி அழகர் ஐயா விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் தேர்வு செய்துள்ளார். இது கேட்டு மகிழ்வும். வயசு சின்ன வயசு என்ற நினைவுகள் மறைவதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து, அவர் கோடு போட்டிருப்பேன் என்று சொன்னவுடன் கஜினியில் சூர்யா அவர்கள் மறந்து விடுவார்கள் ஒவ்வொரு வில்லனையும், அதுபோல் போட்டோ எடுத்து ஒரு கோடு போட்டு விடுவார், இவரும் பாடலை கேட்டவுடன் கோடு போட்டு விடுவார், இவரும் ஒரு கஜினி தான் என்று நினைக்கிறேன். இது அவர் கேட்ட பாடல்.

0: அருமையான அட்டகாசமான தொழலான ஒரு பாடல் ஒலித்தன்றது. நினைவுகள் மறைவதில்லை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தம், மதுரை மாவட்ட தவணை அழகர் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலித்தன்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா.
1: சேலம் மாவட்டம் மீச்சேரி சீராமணி ஒரு அறிவுலகன்.
0: வணக்கம் ஐயா, நன்றி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறேங்க ஐயா, நீங்கள் நலங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன். குறுங்கள், உங்கள் விருப்ப பாடல்.
1: அருமையான
0: ஒரு பாடல் ஐயா, எனக்கும் மிகவும் பிடித்த பாடல்.
1: பாடல்
0: ரசிப்போம். நன்றி, நன்றி. சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாரின் விருப்பத்திற்காக

0: விண்ணுக்கும் மண்ணுக்கும் என்ற திரைப்படத்தில் அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. உனக்கென உனக்கென பிறந்தேனே என்று விரும்பிய நேர் சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் நிலையத்தில் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். அன்பான இனிய இரவு வணக்கங்கள்.
0: வணக்கங்கள்.
1: நலமாக இருக்கிறீர்களா ஐயா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: எல்லாரும் மிக நலம். உங்களுடைய விஷயத்தால எல்லாம் நல்லபடியா
0: ஐயா? ஐயா பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் நல்லா பேசியிருந்தீங்க.
1: என்ன ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்களாலதான் சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய வாழ்த்துக்களாலதான் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது.
0: நல்லா போயிருந்த
1: உலகையே ஆளும், அன்பே உலகையே ஆளும்.
0: நல்லா போயிருந்த நிகழ்ச்சிய கஷ்டப்படுத்துறீங்க பாத்தீங்களா.
1: ஆஹா, அன்பு அன்பு. சரி ஓகே ஐயா, நாளைக்கு ஒரு நமது தமிழ்நாட்டுல சிறப்பா எல்லார் வீட்லயும் லட்சுமி பூஜை செய்யறாங்க. இதுக்கு பேரு ஆவணி மாசத்துல வர்றதுக்கு பேரு வரலட்சுமி பூஜை. லட்சுமி பூஜை செஞ்ச கொழக்கட்டை சுண்டல் எல்லாம் நேவேத்தியம் அருமையான இது, மகாலட்சுமியோட அருள் எல்லாருங்கிறதால இன்னைக்கு ஒரு தனி பக்தி பாடல் ஒண்ணு கேட்கலான்னு வந்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பாடல் தான். சிரமம் பாராமல் இந்த பாடல் முழுக்கவும் ஒளிபரப்பினா எல்லோருக்கும் மகாலட்சுமியின் அருளோடு அஷ்டலட்சுமியின் அருளும் கிடைக்கும்.
0: நிச்சயமா ஐயா.
1: அது இந்த பாட்டை பாடியிருந்தவர்கள் வீரமணி ராதா, கே வீரமணி ராதா. இவங்க நிறைய பக்தி பாடல்கள் பாடியிருக்காங்க. ஐயப்பன் மேல அதிகமா பாடியிருக்கார் வீரமணி. அவரே தான் இந்த பாட்டையும் பாடியிருக்கார். பாடல் வந்து அஷ்டலட்சுமியை பத்தி பிரைஸ் பண்ணி வரக்கூடிய பாட்டு. ஒரு வரி பாடட்டுமா?
0: முழு பாடுங்கள் ஐயா, நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை ஐயா. பாடுங்கள் ஐயா. ஒரு வரி அல்ல, ஒரு 1000 வரிகள் உங்கள் குரலில் கேட்கும்.
1: மத்தவங்க எல்லாரும் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க மத்தவங்க பாடினா தான் நல்லா இருக்கும்.
0: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா, உங்கள் குரல் சிறப்பாக இருக்கிறது ஐயா. பாடுங்கள்.
1: உலகெல்லாம் காத்து நிற்கும் தேவி மகாலட்சுமி சரணடைந்தோம் அஷ்டலட்சுமி. உலகெங்கும் காத்து நிற்கும் தேவி லக்ஷ்மி, கலையாவும் நிறைந்தவளே அஷ்டலக்ஷ்மி. உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலக்ஷ்மி, நிலையான அரு செல்வம் அருள்பவள் அவளே. நிலையான அரு செல்வம் அருள்பவள் அவளே. உலகளந்த திருமாலின் வல மார்பில் உரைபவளே, உலகாலின் வல மார்பில் உரைபவளே. உலகெங்கும் காத்து நிற்கும் தேவி லக்ஷ்மி. இனி பாடலை தொடர்ந்து கேட்போம் ஐயா.
0: ஐயா தொடர்ந்து கேட்போம், அதற்கு முன்பு ஒரு பாடல் கேட்டுவிட்டு கேட்போம் ஐயா, மன்னிக்கவும்.
1: நிச்சயமாக நிச்சயமாக.
0: நன்றி ஐயா. நன்றி
1: நன்றி நன்றி ஐயா.
0: சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயாரின் விருப்பத்திற்காக ஒரு பாடல் தேர்வு. நாளை வரலட்சுமி விரதம் நோன்பு முன்னிட்டு அவர் ஒரு பாடல் தேர்வு செய்திருந்தார். அதற்கு முன்பு ஒரு பாடல் கேட்டுவிட்டு அந்த பாடலை கேட்போம் நேர் சொந்தங்களே.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா. வணக்கம். படவேறு பிரியா வீரமணி. மழை இருக்கிறதா?
0: மழை இல்லை ஐயா. ஒரு புனை பெயர் வந்து சித்தாத்தூர் என்பது இங்க சித்தர்கள் நிறைய வாழ்ந்திருக்கிறார்கள் ஐயா.

0: சித்தர்கள் வாழ்ந்த வண்ணத்தில் ஒரு ஆடு இறந்து கிடந்தது. அந்த ஆட்டை சித்தர்கள் உயிர் பிழைத்தார்கள். செத்த ஆடு உயிர் பிழைத்த ஊர், செத்த ஆடு செத்தாட்டூர் அப்படி மறு இருந்து மறுவி மறுவி சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் சித்தாத்தூர் ஆம் அப்படி என்று மாறிவிட்டது.
1: வரும்போது அந்த ரூட்ல வரும்போது, அதாவது ஆரணி டு காஞ்சிபுரம் ரூட்ல வரும்போது லெப்ட்ல கட்டான உடனே ஒரு 4 கிலோமீட்டர் உங்க ஊரு, ஊர் பஸ் வந்து கடைசியா உங்க ஊர்லதான் வந்து திரும்பி மறுபடியும் காஞ்சிபுரம் போவோம். அப்ப பாத்துருக்கிறேன் அந்த ரைட் சைட்ல லெப்ட் சைட்ல அந்த காலத்துல அந்த காலத்து பழமை வாய்ந்த கோயில்கள்லாம் வந்து பாத்துருக்கேன். அது
0: பல்லவர் காலத்து மண்டபம்,
1: பழமை வாய்ந்த பேர் அங்க இருந்திருக்காங்க.
0: நிச்சயம் ஐயா, இங்க இருக்கும் விநாயகர் சித்த விநாயகர் என்றும் இங்கு ஒரு குளம் இருக்கிறது, சித்தர் குளம், அது சித்த குளம் என்று மாறிவிட்டது ஐயா. சித்தர் குளம்
1: அந்த ஊர்க்காரங்களே வந்து தண்ணி குடிக்கிறாங்க.
0: இல்லை இல்லை, அந்த குளம், அந்த குளம் இல்லை, இது சித்தர்கள் குளிப்பதற்கென்றே அப்போது வடிவமைக்கப்பட்டது. அது
1: குளிப்பதற்கு தனியா, அந்த குளத்தில் தண்ணி குடிக்கிறதுக்கு தனியா இருக்கு, இது பயன்பாட்டில் இருக்கு இல்லையா? அது
0: குடிப்பதற்கு இருக்கிறது ஐயா.
1: ஓ சரி சரி, ஓகே, நன்றிகள் ஐயா.
0: நன்றிகள் நன்றிகள். வாருங்கள் ஐயா, கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: இன்று என்னுடைய கனவு பலிக்காமல் போய்விட்டது.
0: கனவு மெய்ப்பட வேண்டும் ஐயா.
1: ஏனென்றால் பாட வேண்டும் என்று ஆசையாக வந்தேன், ஆனால் பாடல் கேட்கட்டுமா என்று தலைப்பு இருக்கிறது, அதனால் பாட முடியவில்லை.
0: பாடல் பாட வந்திருக்கீங்களா ஐயா?
1: பாடலாம் என்று நினைத்து தான்
0: ஐயா. பாடுங்கள் பாடுங்கள் ஐயா.
1: அங்கே தலைப்பு என்ன இருக்குதோ அதுக்கு
0: ஐயா, தலைப்பு தலைப்பே தேவையில்லையா ஐயா? மருத்துவர்
1: நிகழ்ச்சிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அதனால
0: நிச்சயமா
1: கேட்கலாம் என்பதுதான் சிறப்பான தலைப்பு. அது கேட்டார் போல் பாட்டு கேட்கிறேன், ஆனால் பாட வருகிறேன் இன்றொரு நாள்.
0: நிச்சயமாக நாளையே பாட வரலாம் ஐயா.
1: இன்று எனது விருப்ப பாடல் சின்ன பூவே மெல்ல பேசு. இந்த படத்தில் இருந்து சங்கீத வானில் அந்த பாடல் வரியில வந்து தொடங்கும். அந்த பாடல் வந்து எனக்கு ஒளிபரப்பு செய்யுங்க. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். 1987 நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது இந்த பாடல் வந்து அதிகமா கேட்டு ரசித்த பாடல். இந்த பாடல் வந்து எழுதியவரும் ஒருவரே, இசை அமைத்தவரும் ஒருவர், அவரே. இந்த பாடலை இசை அமைத்தவரும் அவரே, அதில் அந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரரும் அவரே.
0: சந்தோஷம் அந்த பாடும் ஐயா.
1: ஆமா,
0: கீத பூமை.
1: எஸ் ஏ ராஜ்குமார் எஸ் ஏ பாடல் எழுதியவரும் அவரே தான், இசை அமைத்தவரும் ராஜ்குமார்.
0: சிறப்பு ஐயா, சிறப்பு.
1: எஸ்பிபி பாலசுப்ரமணியம் வாணிஜர் நம்ம வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சி அவ்வளவு அற்புதமா பாடியிருப்பாங்க. ரொம்ப ரசிச்சிருக்கேன். அந்த ஓடையில வந்து அந்த கால் எடுத்து, அந்த கூழாங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கால் எடுத்து அதுல வச்சு அப்படியே நடந்துட்டு போகும்போது, அதுல போகும்போது அவ்வளவு ஜாலியா பாடுவாங்க. அந்த இயற்கை காட்சி கண்டு கழிக்கும் போது, அந்த படத்துல காட்சி பார்க்கும் போது அந்த பாட்டுக்கு அதுக்கும் அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாங்க.
0: அதை கேட்டு மகிழ்வோம். இதோ
1: ஐயா,
0: படவேடு பிரியா வீரமணி ஐயா விருப்பத்திற்காக.

0: அழகான அருமையான அட்டகாசமான ஒரு பாடல் ஒழித்தன்றது. சங்கீதவாணியில் சந்தோஷம் பாடும் சிங்கார பூங்குயிலே என்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயாரு நிருப்பத்திற்காக அந்த அட்டகாசமான பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேசந்தோம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். வணக்கம் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம்.
0: வணக்கம். வணக்கம், நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆஹா, அனைவருமாக இசை வெள்ளத்தில் தான் நினைகிறீர்கள் என்று பார்த்தால் மழை வெள்ளத்திலும் நனைந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா. சார், ஆஹா, இதுக்கும் ஏதனா ஒரு பாடல் இருக்குமே ஐயா.
1: இவர்கள் வருங்கால தூண்கள் பாடல் பாடல் வந்து தலைவர் சீட்டு நாற்காலிக்கு ஆக ஓட்டு வேணும் தற்காலிக்கு பாட்டு.
0: ஆஹா, இதுவரை கேட்டதில்லையா உண்மையிலேயே? நாற்காலிக்கு சண்டை போடும் நாடு நல்ல நம் நாடு கேட்டிருக்கிறேன். இது தக்காளிக்கு ஓட்டு வேணும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். சிறப்பு ஐயா, இது வருகிறது கேட்டு மகிழ்வோம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக இவர்கள் வருங்கால தூண்கள் திரைப்படத்திலிருந்து

0: நாமும் ஜெயிச்சு காட்டிடுவோம், வெற்றி கொடி நாட்டிடுவோம். அழகான ஒரு பாடல். இவர்கள் வருங்கால தூண்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வெளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயார் விருப்பத்திற்காக அந்த பாடல் வெளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் மாவட்டம்.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கேன்,
0: மகிழ்ச்சி ஐயா. கூறுங்கள் உங்கள் பாடல்.
1: ஆனந்தவுடன் வார பத்திரிகையில் மணியன் எழுதிய இதயமணி என்று கதை வந்து திரைப்படமா வெளியிட்டாங்க. அது எம்ஜிஆர் மற்றும் ஒரு நடிகை பெரிய நடிகை பிரபலமா ஒழுங்கி சங்கர்கிடையாது. இதயமில்ல பொன்னந்தி மாலை பொருள் என்ற இனிமையான பாடல். அது பாடல் இரண்டு பக்கம் வரும் நினைக்கிறேன் ரெக்கார்டில்.
0: கேட்டு மகிழ்வோம் ஐயா. இதோ
1: பார்த்தீங்க,
0: நிச்சயமாக வருகிறது பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயா நிருப்பத்திற்காக பொன்னந்தி மாலை பொழுது. இந்த பொழுதில் அந்த பாடல்.

0: பொன்னந்தி மாலை பொழுது என்று இந்த பொழுதில் அழகான ஒரு பாடல் ஒலித்தன்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயார் நிருபத்திற்காக அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைய மேற்சந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, திருவண்ணாமலை மாவட்டம்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பில் மிக்க நன்றி. குறுங்கள் உங்கள் விருப்ப பாடல். இது உங்கள் பாடலா ஐயா, உங்கள் தேர்வு பாடலா? ஒரு சந்தேகமான கேள்வி ஐயா, அதனால் தான் கேட்டேன். இல்லை, கண்ணன் வருவான் என்று கேட்டிருக்கிறீர்களே, அதனால் கேட்டேன் ஐயா. ஓ சரிங்க சரிங்க ஐயா, இது வருகிறது. ஓ அப்படி வருகிறது, பாடல் வரிகளில் வருகிறீர்கள். நான் படத்தை கவனித்து விட்டேன். இது பாடல் வரி, அருமையான பாடல் ஐயா. இது வருகிறது, கேட்டு மகிழ்ங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரா நகர் ராமகிருஷ்ணா பேட்டை பகுதியில் பிரகாஷ் ஐயா நிருபித்திருக்க கண்ணன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

அழகான அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. கண்ணன் வருவான் என்ற திரைப்படத்திலிருந்து. கண்ணன் வருவான் என்ற உடனே கண்ணன் ஐயா வந்து வந்து செல்கிறார். ஐயா வருகிறது ஐயா உங்கள் பாடல், மன்னிக்கவும் இது வருகிறது. கண்ணன் வந்தவுடன் லட்சுமி வர வேண்டியது தானே, இது அஷ்டலட்சுமியும் வருகிறது. ஒலித்த அந்த பாடல் கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. கண்ணன் வருவான் என்றவுடன் கண்ணன் வந்து சென்று விட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணா பேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். இதோ

0: அழகான ஒரு பாடல். அஷ்டலக்ஷ்மியும் சேர்ந்தார் போல. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நாளை வரலட்சுமி நோன்பு, அதனை முன்னிட்டு அந்த பாடல் தேர்வு. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயாருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொண்டு, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கும் நமது சபரி இணையதள வானொலியில் இணைவில் தென்றல் வீசும் தென்காசி மாவட்டத்திலிருந்து ஆவடையினர் மணி ஆஸ்கார்.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி ஐயா. குறுங்கள், உங்கள் விருப்ப பாடல்?
1: படம் இதயக்கனி.
0: ஆஹா,
1: பாடல். இன்பமே ஒன்றின் பேர் பெண்மையோ என் இதயக்கனி, என் நெஞ்சில்லாடும் மலை கிளி. அந்த இனிய பாடலை ஒலிக்க விடுங்கள்.
0: அருமையாக பாடுகிறீர்களே ஐயா, சிறப்பு ஐயா. அருமையாக மகிழ்ச்சி. இதோ நீங்கள் கேட்ட பாடல், இல்லை இல்லை, நீங்கள் பாடிய பாடல் இது வருகிறது. தென்காசி மாவட்டம் ஆவடியானூர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக இன்பமே உந்தன் பேர் பெண்மையூர்.

0: அட்டகாசமான தொழிலான ஒரு பாடல் ஒளித்தன்றது. இதே கணி திரைப்படத்தில் இருந்த அந்த பாடல் விரும்பிய நேசந்தம். தென்காசி மாவட்டம் ஆவடியான ஒரு மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டுமகந்தம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேசந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: இனிய இரவு வர வணக்கங்களுடன் செய்யாறு சந்திரசேகர்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பில் இன்னமைக்கு நன்றி.
1: மகிழ்ச்சி
0: கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: எனது இன்றைய தேர்வு பாடலாக வருவது படத்தின் பெயர் புத்திசாலி பைத்தியங்கள்.
0: ஐயா என்ன படம் ஐயா?
1: புத்திசாலி பைத்தியங்கள்.
0: ஏதோ சொல்லுவது போல என்னை ஒன்றும் சொல்லவில்லையே ஐயா.
1: இல்லை இல்லை, படத்தின் பெயரை சொன்னேன், ஒரு வித்தியாசமான பெயர் இது.
0: நான் புத்திசாலி இல்லையே ஐயா, ஆனால் பைத்தியம் என்று சொன்னீர்களே, அதனால் ஒரு பயம் வந்து விட்டது ஐயா.
1: கண்டிப்பாக
0: சொல்லுங்கள் ஐயா.
1: பாடல் வந்து பார்க்காது நீ ஒத்த கண்ணுல என்ற சாங்.
0: இதுவரை கேட்காத பாடல் கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி.
1: நன்றி.
0: திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயா விருப்பத்திற்காக புத்திசாலி பைத்தியங்கள் திரைப்படத்திலிருந்து

தஞ்சாவூர் மேளம் வைப்போம் கொஞ்சம் ஒரு ரசாத்தி அப்போ சிறுமுத்தம் ஒண்ணு இப்போ ஆய் சத்தம் எல்லாம் அப்போ சிறுமுத்தம் ஒண்ணு இப்போ பார்க்காதே நீ ஒத்த கண்ணுல

0: அட்டகாசமான அசத்தலான பாடல், இதுவரை கேட்டிராத ஒரு பாடல், புத்திசாலி பைத்தியங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் வெளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயார் நிருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமன்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? சுசிலாம்மா, வணக்கம், வணக்கம், வாருங்கள் அம்மா, குரங்கள் உங்கள் விருப்ப பாடல். அருமை, அருமையான ஒரு பாடல், நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்கிறோம், கேட்டு மகிழ்வோம், நன்றி. கரூர் தோகை மலை தெலுங்குப்பட்டி சுசிலா அம்மா அவரின் விருப்பத்திற்காக கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி.
1: நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறுபடுறோம் யார் தெரியுமா? யாரு யாருன்னு?
2: விவசாயி. விவசாயி கடவுள்

பூச்சாய் அதற்காக தினம் உழைத்து

கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லாரும் ஒற்றுமையாய் கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லாரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ.

எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி. எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி

0: அழகான ஒரு பாடல், விவசாயி திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் ஒலித்தது. விரும்பிய நேசந்தம், கரூர் மாவட்டம் தோகைமலை தெலுங்குப்பட்டி சுசிலா அம்மா அவர்களின் விருப்பத்தில் அந்த அழகான பாடல், கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்று அழகான வரிகளில் பாடல் ஒலிச்சென்றது. பாடலை கேட்ட நெஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இருந்தால் வணக்கம் ஐயா வாருங்கள். முருகேசன் ஐயா வணக்கம், வணக்கம் வாருங்கள் ஐயா. எங்கிருந்து?
1: சென்னை.

0: கூறுங்களையா, உங்கள் விருப்ப உங்கள் பெயர் கூறுங்களையா.
1: முருகேசன்.
0: முருகேசன், எங்கிருந்து ஐயா?
1: சென்னை.
0: சென்னையிலிருந்து. சென்னையில் எங்கே ஐயா?
1: சென்னையில்
0: எந்த இடம்? பல்லாவரம். மகிழ்ச்சி. இன்றுதான் புதிய நேயராக இருங்க வளம் வருகிறீர்கள் நினைக்கிறேன் ஐயா. இன்று தான் புதிய நேயர், இப்போ தான் முதல் முதல் கேட்கிறீர்கள். மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. தொடர்ந்து கேளுங்கள் ஐயா. கூறுங்கள், உங்கள் விருப்ப பாடல் என்ன படம்? அதே பாடல். நாளை நமது திரைப்படத்திலிருந்து அதே பாடல். இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி. சென்னை பல்லாவரம் பகுதியிலிருந்து முருகேசன் ஐயா விருப்பத்திற்காக நாளை நமதை.

ஒரு உற்சாகமான பாடல், துள்ளலான பாடலை கேட்டு ரசித்தோம் நேர் சொந்தங்களே. நாளை நமது என்ற திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடல் ஒலித்தென்றது. விரும்பி நேர் சொந்தம், சென்னை பல்லாவரம் முருகேசன் ஐயா அவர்களின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒலித்தென்றது. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி, இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர், கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் சபரிநேசன் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் வேளையில் இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் 10 நிமிடங்களில் இரவின் மடியில் ஈர விழிகள், நேர் சொந்தங்களே, இரவின் மடியில் ஈர விழிகள் என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் தொகுத்து வழங்குகிறார்கள். இரவின் மடியில் ஈர விழிகள் என்ற நிகழ்ச்சி இன்று தலைப்பாக கை என்ற பதத்தில் ஆரம்பிக்கும் பாடல்கள் வலம் வர இருக்கிறது. பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே. பாடலை கேட்டு ரசித்த அத்தனை நிமிடங்களுக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது இரவின் மடியில் இரவிழிகள். இந்த நிகழ்ச்சியில் கை என்ற தலைப்பில் பாடல்களை பதிவிட்டு கேட்க காத்திருக்கும் அன்பான உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, பண்பலையில் இணைந்திருக்கும் அன்பான சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, சபரி இணையதள வானொலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் தளத்தில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் பதிவு பார்ப்பதற்கு முன்பு, நேரம் 10:04:23. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ. வருக வருக இசை இன்பம் தருக நேயர்கள் பாடல் வழங்க வரும் சிறந்த தொகுப்பாளர் திரு பிரியா வீரமணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி மகிழ்வது ஊரப்பாக்கம் பார்த்திபன், நிலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. ஊரப்பாக்கம் பார்த்திபன் சொல்லியிருக்கார் நன்றி. வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் இணைஞ்சி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, நன்றிகள் ஐயா. கோவை காயத்ரி சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். செய்யார் சந்திரசேகர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார், நன்றிகள். தேன்மொழி சகோதரி மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நன்றி. சிங்கர் சிவராமன் ஐயா நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, உங்கள் பதிவை அவரவர் விருப்ப பாடல் வரும்போது கண்டிப்பாக நான் பார்வையிட பண்ணும்போது நீங்கள் ஒரு லைக் கொடுத்தா மட்டும் போதும், பதிவாக கூட வேண்டாம். ஏன்னா நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க, அந்த பாடல் கேட்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் கேட்கும் அன்பான ஒரு செய்யார் சந்திரசேகர் வந்து லைக் கொடுத்துருக்காரு, நான் கேட்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு லைக் கொடு. இப்போ எனக்கு ஒரு மன நிறைவு, அவர் அதுக்கப்புறம் கேட்கலனாலும் அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் கேட்குறேன்னு அவர் லைக் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நேயர்கள் பதிவிட்ட பாடலுக்கு நான் பார்வையிடு செய்யும் போது நீங்கள் லைக் கொடுத்தால் போதும். அற்புதமான பாடல்கள் பதிவிட்டிருக்கீங்க, அனைத்து பாடல்களும் உங்கள் விருப்ப பாடல் அனைத்தும் சிறப்பாக ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்து கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடல் எனது விருப்பத்தில் ஒரு பாடலை கேட்டுவிட்டு நேயர்கள் விருப்ப பாடல் ஒளிபரப்பாகும். அதாவது கை, கால், கண் இந்த மூன்றும் வந்து சரியாக இருந்தால் தான் நம்ம வந்து வேலை செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான தேவைகள் அனைத்தும் சம்பாதிக்கக்கூடிய திறமை வந்து அந்த கை, கால், கண் இதுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. நம்ம கை காலில் எதுவுமே இந்த கையெல்லாம் எதனா பிரச்சனை ஆகிடுச்சு, ஒரு கை இல்லை, ஒரு கால் இல்லைன்னா எல்லாத்துக்குமே பிரச்சனை, நடக்க முடியாது. கால் இல்லைன்னா ஒருத்தர் உதவியை தேட வேண்டிய சூழல் வரும். அதனால் வந்து நான் நிறைய சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. அதனால் இந்த பாடல் வரியை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு நன்றாகவே புரியும். இதோ வருகிறது எனது விருப்பத்தில் முதல் பாடல்.

0: ஒலித்த பாடல் இரும்பு திரை என்ற படத்திலிருந்து எனது விருப்பத்தில் முதல் பாடலாக ஒலித்து சென்றது. அந்த அற்புதமான பாடலை பாடிய திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடிய பாடல் அது. ஓ சாரி, பாடலை படத்தின் பெயரை மாற்றி சொல்லிவிட்டேன். நிகழ்ச்சியில் அந்த பாடலை கேட்டு அந்த பாடலின் படம் பாடியது யார் என்று தெளிவாக சொல்கிறேன். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்டிருக்காங்க அன்பு சகோதரர். இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். படம் குங்குமச்சிமிழ், பாடல் கைவலிக்குது கைவலிக்குது மாமா. ஒரு அருமையான பாடல், முதல் பாடல். இந்த பாடல் எனக்கும் ரொம்ப பிடித்த பாடல். அவர் விருப்பத்தில், செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதெல்லாம் வந்து பல முறை கேட்ட பாடல், இருந்தாலும் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடலும் ஒன்று இது. கைவலிக்குது கைவலிக்குது மாமா என ஒரு அழகான வரிகள். இதோ அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.
1: நேரம் சரியா இரவு 9 மணி. நீங்க என் கூட கேட்டுட்டு இருக்கீங்க.
2: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe.

இரண்டு பேரும் இணைந்து நல்லா அரைச்சதுனால கை வலிக்கவே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பாடல் ஒலித்த நேரம் 10:16. ஒரு அருமையான பாடல், காலத்தால் அழியாத காவிய பாடல். இந்த பாடல் பல முறை கேட்டிருக்கேன், எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல். இது ஒரு துள்ளலான பாடல், நல்ல ஒரு இசைத்தரம் இளையராஜா அவர்கள் இசையில், ரொம்ப பிடித்த பாடல் எனக்கு. மிக்க நன்றிகள். ஒலித்த பாடலின் குங்கும சிமிழ் படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். கைவலிக்குது கைவலிக்குது மாமா, செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில். மிக்க நன்றிகள். மோகனரங்கன் ஐயா நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, நன்றி. தேன்மொழி சகோதரி, கை வலிக்குது கால் கை இருக்குது கால் இருக்குது. முத்தையா, ஆரம்ப பாடலை அருமையாக பாடல் தேர்வு சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். அந்த பாடல் என்ன படம் என்று நான் எடுத்து வைத்திருந்தேன், இருந்தாலும் அன்பான நேயர் வந்து பதிவு கொடுத்துருக்காரு, நான் அந்த பதிவை படிப்பது தான் சிறப்பு. ஏற்கனவே நான் எடுத்திருந்தேன், அதை பார்த்து படிக்கிறதுங்க லேட் ஆகிடுச்சு, அதனால் அந்த பாடல் கொடுக்கலான்னு கொடுத்தேன். மதுரை அழகர் அவர்கள் தான் பதிவு கொடுத்துருக்காரு. கல்யாணியின் கணவன் இந்த படத்திலிருந்து நான் ஒளிபரப்பு செய்த பாடல். பாடல் கண்ணதாசன் சுப்பையா நாயுடு இசை, பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கார், தகவல் கொடுத்துருக்கார், மிக்க நன்றிகள் ஐயா. கோவை காயத்ரி சகோதரி, பாடல் தேர்வு சூப்பர் சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை அழகர் அவர்கள் கல்யாணியின் கணவன் அந்த காட்சி படத்தை கொடுத்துருக்காரு, மிக்க நன்றிகள். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் பதிவு, அன்பான இனிய இரவு வணக்கம். இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பத்தில் முதல் பாடல் அருமை அற்புதம் சிறப்பு. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள். கவிமணி ஆர்ஜி வீரமணின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். செய்யார் சந்திரசேகர் அவர்கள் பதிவு, நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி மகிழ்ச்சி, செய்யார் சந்திரசேகரன் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காரு, மிக்க நன்றிகள். அருமையான பாடல், முதல் பாடல். அடுத்து சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் கைவலிக்குது மாமா பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். சிங்கர் சிவராமன் ஐயா, நீங்கள் பேசுவது மிகவும் கம்மியாக வருகிறது என்று சொல்கிறீர்கள், இப்போது வருகிறது ஐயா. இப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்கு கேட்குதா பாருங்கள் நல்லா. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவர்கள், நீங்கள் பேசுவது மிகவும் கம்மியாக கேட்கிறது ஐயா, இன்னும் சத்தமாக பேசுங்கள் சொல்கிறீங்க, நான் இப்போ பேசியது சத்தமாக இருக்கிறதா இல்லையா என்பதை தளத்தில் சிங்கர் சிவராமன் ஐயா பதிவிட வேண்டும். நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடல் தான், வசந்த விழாழன் இரவு வணக்கம். சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் திரைப்படம் கைராசிக்காரன் பாடல் கை வீசும் தாமரை, இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு, மிக அற்புதமான பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:19. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஒழித்த பாடல் சிங்கர் சிவராமன் ஐயா விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒழித்து சென்றது. திரைப்படம் கைராசிக்காரன் பாடல் கைவீசும் தாமரை, இந்த பாடல் வரியில் தான் கேட்டிருந்தாரு சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா. நன்றிகள் ஐயா அருமையான பாடல் பதிவிற்கு. மோகன ரங்கன் ஐயா வந்து எனக்கு சத்தமாக கேட்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சிங்கர் சிவராமன் ஐயாவுக்கு வந்து மொபைல் பிரச்சனை ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன், அது எனக்கு கரெக்டாக தெரியல. மற்ற உறவுகள் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி வருகிறது என்று தெரியவில்லை. நீங்கள் ஒருவர் மட்டும்தான் பதிவு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றிகள் ஐயா. சிங்கர் சிவராமன் ஐயா இல்லை அப்படியே ஆக உள்ளது, அப்படியே தான் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் பேசுவது சத்தமாக பேசுகிறேன், ஏன்னா மைக்கு வந்து வாய்கிட்ட வச்சு அதிகமான சத்தம் பேசியிருக்கேன் நான். இப்போ உங்கள்கிட்ட நான் பேசுகிறதே வந்து அப்படி தான் இப்போ பேசிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 15 சென்டிமீட்டர் தூரத்தில் தான் வச்சு நான் மொபைல் பேசுவேன். ஏன்னா அதாவது ஒரு மாதிரியாக வரும் அந்த சவுண்ட் வந்து, ஒரு அந்த ஸ்பீச் நம்ம பேசுறது வந்து ஒரு அது கரகரன்னு ஒரு சவுண்ட் ஒன்று வரும், அதெல்லாம் வராது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த டிஸ்டன்ஸ் வச்சு நான் பேசுவேன். அது இப்போ எப்படி கேட்குதுன்னு தெரியல உங்களுக்கு. சிங்கர் சிவராமன் ஐயா 5.1 தரத்தில் பாடலை வழங்கியமைக்கு மிக்க நன்றிகள். சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் போஸ்ட் போட்டு கொடுத்துருக்காரு. நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி, எனக்கு மிகவும் பிடித்த பாடல். கண்டிப்பாக சகோதரி, இந்த பாடலெலாம் வந்து யாரும் பிடிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. சிறப்பான பாடல்கள், இதெல்லாம் கணக்கே இல்லை, எத்தனையோ முறை கேட்டிருக்கேன் நான். ஆனால் இருந்தாலும் கேட்க கேட்க, அதாவது தேனினும் தெவிட்டாத பாடல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அந்த பாடலில் இந்த பாடலும் ஒன்று. அதுபோல் நன்றிகள். சிங்கர் சிவராமன் ஐயா ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காரு, மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி, தாங்கள் பேசுவது நன்கு கேட்கிறது அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோதரர் பதிவு கொடுத்துருக்காரு, தற்போது ஒழிக்கும் பாடல் தெளிவு அருமையான பாடல். நண்பர் சிவராமன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மற்றும் வழங்கியை சிறப்பித்த வானொலி கவிஞர் திரு பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி கூறி மகிழ்வது ஊரப்பாக்கம் பார்த்திபன். நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலியின் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றின்னு சொல்லி ஊரப்பாக்கம் பார்த்திபன் பதிவு கொடுத்துருக்காரு, அனைவருக்கும் நன்றிகள். செல்வி செல்வம் சகோதரி வந்து பதிவு கொடுத்துருக்காங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சூப்பர் பாடலும் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் அனைவருக்கும். பதிவிட்ட அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈர விழிகள். நிகழ்ச்சியில் வேலூர் அன்பு பிரியமா அவர்கள் தான் அந்த பாடல் கேட்டிருக்காங்க. அன்பான இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு, நன்றி. படம் தாய் வீடு, இந்த படத்திலிருந்து பாடல் தாய்மாமன் கைகள் பட்டு, இந்த பாடல் வரியில் வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில் மூன்றாவது பாடலாக ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:27. இதோ அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில்தான் தாய்நாடு என்ற படத்திலிருந்து ஒலித்து சென்றது. ஆனால் நான் தாய் வீடுன்னு சொன்னேனா என்னன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, அப்படி சொல்லியிருந்தால் மன்னிக்கவும். ஏன்னா எல்லாரும் தாய்நாடுன்னு போட்டிருக்காங்க. தாய் மாமன் கைகள் பட்டு ஒரு அற்புதமான பாடல் வரியில் ஒரு கருத்தாழமிக்க பாடல் கேட்டு ரசித்தோம் அனைவரும். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில்தான் அந்த சிறப்பான பாடல் ஒலித்து சென்றது. மதுரை அழகர் அவர்கள் பதிவு. தாய் நாடுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் தவறுதலாக சொல்லியிருந்தேனா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் பதிவிட்ட நேயர் வந்து கரெக்டாக பதிவிட்டிருக்காரு தாய் நாடுன்னு. நான் தாய் வீடுன்னு சொல்லிட்டேன் என்னன்னு தெரியல. நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி பாடல் சூப்பர், அடிக்கடி கேட்காத பாடல்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ, தற்போது ஒலிக்கும் பாடலின் படம் தாய் வீடு இல்லை தாய் நாடுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் தான் தாய் வீடுன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நன்றிகள், மன்னிக்கவும். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் தாய் மாமன் கைகள் பட்டு பாடல் சிறப்பு சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் பதிவு கொடுத்துருக்காங்க. தாய் மாமன் கைகள் பட்டு நாங்கள் விரும்பி கேட்ட பாடலை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. அருமையான பாடல், அன்பு மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈரவிகள் நிகழ்ச்சியில் உயிரே உனக்காக, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இந்த படத்தை பார்த்துவிட்டு என் பெரிய மகள் நதியா என்று பேர் வைத்த ஞாபகம், மறக்க முடியாத படம் இது. எனக்கு எல்லா பாடலும் இந்த படத்தில் எல்லாமே பிடிக்கும். லட்சுமிகாந்த் பியாரிலால் அவர்கள் இசையில் வந்து சூப்பராக இருக்கும் எல்லா பாட்டுமே. அதனால் இந்த பாடல் மோகனரங்கன் ஐயா வந்து அடிக்கடி கேட்குற பாட்டு, ஆனால் ருக்மணி அம்மா கேட்டிருக்காங்க. பாடல் வரி, கையாலே உன்னை தொட்டால் போதும் காதல் நெஞ்சில் வெள்ளம் மோதும் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வரியில் வரும். பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னை 73லிருந்து கேட்டிருக்கீங்க. இந்த பாடல் ஒரு சூப்பரான பாடல், எனக்கு பிடித்த பாடல். அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதோ

0: ஒலித்த பாடல் உயிரே உனக்காக என்ற படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடல் ஒலித்த நேரம் 10:39:05. கையாலே உன்னை தொட்டால் போதும் இந்த பாடல் வரியில் பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருந்தாங்க. அருமையான பாடல், எனக்கும் பிடித்த பாடல், ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க ருக்மணி அம்மா. பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காரு. கையாலே உன்னை தொட்டால் போதும் என்பதை, அதாவது இரண்டு கைகளும் ஒன்றா சேர்க்கிறார்கள். மிக்க நன்றிகள். கை கொடுப்பது ஒரு சுகம், தனி சுகம் அது. கையை கொடுத்து பாருங்கள், அது ஒரு தனி சுகம். அந்த அன்பு வந்து எவ்வளோ ஒரு பரிமாற்றம், அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்குள்ள அந்த பாச பிணைப்பு வந்து எப்படி உண்டாகும் என்பது, அது காதலாக இருந்தாலும் சரி, நட்பு ரீதியாக பழகும் உறவுகளாக இருந்தாலும் சரி, கை கொடுக்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது. அது நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய நான் கொடுத்துருக்கேன், அதனால் வந்து எனக்கு ரொம்ப தெரியாது. அந்த ஒரு கையை கொடுத்து அந்த காட்சிப்படத்தை போட்டிருக்காரு. கையாலே உன்னை தொட்டால் போதும் காதல் போங்க, வெக்கமாக இருக்குது. அருமையாக கொடுத்துருக்காரு, மிக்க நன்றிகள். ரசிக்கலாம், தவறு கிடையாது. தவறுதலாக நினைப்பது தான் தவறு என்பது என்னுடைய கருத்து. எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, கண்கள் வந்து பார்ப்பதற்கு தான் கடவுள் வந்து படைத்திருக்கிறார். அதை எதை எதை எப்பப்போ எந்தெந்த நேரத்தில் எங்கே பார்க்கணும் அப்படின்றது கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். எந்தெந்த இடத்தில் எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பது, அந்த வாய் வந்து எங்கே போனாலும் எதை வேணாலும் பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம சரியாக கரெக்டாக பயன்படுத்தணும் வாய்க்குலனா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. அதனால் பார்ப்பது தவறு கிடையாது. காதல் என்பது பொதுவானது அனைத்து உயிரினங்களுக்கும், அதனால் ரசிக்கலாம், அதனால் தவறு கிடையாது. தவறான எண்ணத்தில் பார்ப்பது அது வந்து சிக்கலில் போய் முடிஞ்சிடும், அதனால் பார்த்திருப்பது நல்லது. மகேஷ் மாட் அவர்கள் பதிவு. உங்கள் மகேஷ் ஒரு போஸ்ட் கை இது கொடுத்து பண்ணியிருக்காரு. செல்வி சகோதரி அழகான பாடல் சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். சபரி கீதன் ஐயா ஒரு பதிவு சூப்பர்னு சொல்லியிருக்காரு. மகேஷ் அவர்கள் பதிவு, 4 நாட்கள் திருநெல்வேலி ஒர்க்கு, அதனால் பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்லை சார், நீங்கள் வந்து வேலையை பாருங்கள், ஏன்னா வேலை தான் முக்கியம். பாடல் வந்து இப்போ நான் கூட காலையிலேருந்து 8 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன். மற்ற டைமில் வந்து வீட்டுக்கு வந்து அந்த நேரங்களை எப்பப்போ எதை எப்படி பயன்படுத்தணுன்றது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நானும் கரெக்டாக வந்து உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிறக்கம் செய்து தான் உங்களுக்கு ஒளிபரப்பு செய்கிறேன். பகலில் வந்து வேலை இல்லாத போது கண்டிப்பாக நான் நிகழ்ச்சியை கொடுத்துருப்பேன். வேலை இருப்பதனால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இது வந்து வானொலி வந்து ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஒரு ஹாப்பி, ஒரு ஜாலியாக பாட்டு கேட்குறோம், ஜாலியாக நேர்கள் கூட பேசுகிறோம், ஒரு பதிவு பார்க்குறோம், உங்களுக்கும் ஒரு மன நிறைவு. அதனால் உங்கள் வேலை இருக்கும்போது வேலையை பாருங்கள், வேலை இல்லாத போது ஒரு பாடல் கேளுங்க, தவறு கிடையாது. சபரி வானொலி இயக்குனர் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர்னு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காரு, மிக்க நன்றிகள். செல்வி சகோதரி மகேஷ் பாட் அவர்களுக்கு நல்லது நடக்கட்டும்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் பதிவிட்டு உற்சாகப்படுத்திய அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சிக்கு இனிய உறவு பூத்தது இந்த படத்திலிருந்து கையாலே டைப்படிக்கத்தானே, கையாலே டைப்படிக்கத்தானே கிளியே அப்படின்ற வார்த்தையை போட்டிருக்காரு. அந்த பாடல் வரியில் கேட்டிருக்காரு மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து. ஐயா, உங்கள் விருப்ப பாடல் வந்து ஒலிபரப்பாகும், ஒரு சிறு விளம்பரத்தை கேட்டுவிட்டு உங்கள் விருப்ப பாடல் விளம்பரத்திற்கு அப்புறம் ஒலிபரப்பாகும்.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

0: ஒலித்த பாடல் மோகனரங்கன் ஐயா விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. இனிய உறவு பூத்தது என்ற படத்திலிருந்து கையாலே டைப் அடிக்கத்தானே கிளியே அந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருந்தாரு. சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் விருப்பத்தில் அழகான பாடல். நான் கேட்கவில்லை, இன்று தான் கேட்கிறேன் இந்த பாடலை. நன்றிகள். மகேஷ் ஸ்மார்ட் நாகர்கோவிலிருந்து எலிக்கு கண்ணாடி போட்டதை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அதுவும் டைப் பண்ணுறது கைக்கும் காலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அது எங்கேயோ பார்த்துட்டு எதையோ நம்பர் அடிச்சுட்டு கிடக்குது பாவம். நன்றிகள். கோவை இது சாரி மோகனரங்கன் சார் பாடலை விரும்பி கேட்டு பதிவு கொடுத்துருக்காரு. பாடலை வழங்கிய தோழர் ராஜ பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ ஐயா நிகழ்ச்சியில் நானும் இணைந்தே உள்ளேன் ஐயா, ஊரப்பாக்கம் பார்த்திபன் சொல்லியிருக்காரு. மகேஷ் மாட் வந்து அவருக்கு தெரிலனாலும் ஆனால் நாய் அது என்னது பூனையா நாயான்னு தெரியல, காலை வச்சு டைப் பண்ணிருக்காரு. நன்றிகள். நாங்களும் டைப் அடிப்போம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைப் அடிங்க, நல்லா சிறப்பாக அடிங்கள். ஏன்னா அந்த விதி படத்தில் அந்த டைப் அடிக்கிற விஷயத்தில் ஒரு பெரிய காதல் இதுவே போகும். ஏன்னா கிராமப்புறங்களில் வந்து அந்த கதை வசனத்தை வந்து டைரெக்டாக அப்படியே ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அந்த ஸ்பீக்கர் வையா வந்து எல்லோரும் கேட்பாங்க. அது இந்த பக்கம் தெற்கு சைடு தென் மாவட்டங்களில் வந்து அந்த மாதிரி இருந்துச்சா என்னன்றது தெரியல. பொதுவாகவே இங்கே வந்து அந்த ஒலிபெருக்கியில் அந்த கதை வசனங்கள் வந்து கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். நாங்கள்லாம் கேட்டு ரசித்திருக்கிறோம். அந்த மாதிரி டைப் அடிக்கிற விஷயம் ஒன்று அந்த விதி திரைப்படம் வந்தது ஞாபகத்துக்கு எனக்கு. நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி அடுத்த பாடல் வந்து உங்கள் விருப்ப பாடல் தான் சகோதரி, இணைஞ்சிருங்க. மகேஷ் மாட் அவர்கள் கோபம் வந்து அந்த லேப்டாப்பே ஒரு வழியாக ஆயிடுச்சு. நன்றிகள். கையால் டைப்பை அடிக்கத்தானே கிளியே காத்திருந்தாயா கத்துதறி. இந்த தமிழ்லாம் வந்து நீங்கள் அதாவது தமிழ் உச்சரிப்பாட போட்ட டாக்குன்னு படிக்கலாம், அதை பேசுகிற மொழியிலேயே போட்டோம்னா கொஞ்சம் யோசிக்கிறதா இருக்குது அந்த நேரத்தில். கோவை காயத்ரி சகோதரி நானும் இன்று தான் இப்பாடலை கேட்கிறேன் பதிவு கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சகோதரி, இந்த பாடல் வந்து நான் கேட்கல, ரொம்ப ரசித்து கேட்டிருந்தேன் நான் இது கேட்காத பாடல். மோகனரங்கன் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றிகள். மோகனரங்கன் ஐயா கோவை காயத்ரி சகோதரிக்கு நன்றாக இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காரு. அருமையான வரிகள், சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. கோவை காயத்ரி சகோதரி நன்றாக இருந்தது அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல் ஒரு சூப்பரான பாடல், அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அடுத்த பாடல் காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான். காவிய தலைவி இந்த படத்திலிருந்து கையோடு கை சேர்க்கும் காலங்களே, அருமையான பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் கோவை காயத்ரி சகோதரி, சூப்பரான பாடல். உங்கள் விருப்ப பாடல் இது வருகிறது, கேட்டு ரசிப்போம்.
1: என் பேர் எப்பவுமே மீராபாயா இருந்ததில்லை. மீராபாய் ஆகிறதுக்கு முன்னால நான் தேவியா இருந்தேன். பண் நிறைந்த கணவனை கைப்பிடிக்க போறோம்ங்கிற இன்பத் நினைப்புல நான் மிதந்துகிட்டு இருந்தேன்.

0: ஒலித்த பாடல் காயத்ரி.
1: அந்த வயசுல உள்ள பெண்ணோட ஆசைகளும் கனவுகளும் நான் அடைய போற கனவுல பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். அதே நிலையில தான் நானும் இருந்தேன்.
0: ஒழித்த பாடல் காயத்ரி சகோதரி உருப்பத்தில் தான் ஒழித்து சென்றது. ஏன்னா பாடல் முடிந்து விட்டது என்று மைக் ஆன் பண்ணிவிட்டு நான் பேசுகிறேன். அது வசனம் வருகிறது கடைசியாக. நன்றிகள். ஒழித்த பாடல் காவிய தலைவி என்ற படத்திலிருந்தான் அந்த அற்புதமான பாடல் கையோடு கை கோர்க்கும் காலங்களே. சிறப்பான பாடலை கேட்ட அன்பு சகோதரிக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு மகேஷ் மாட் அவர்கள் எஸ்பிபி குரல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ, என் பாடல் வருமா ஐயா அப்படின்னு நீ கேட்டிருக்காரு. 11வது பாடலும் போட்டிருக்கீங்க. 101வது பாடலாக இருந்தால் கூட கண்டிப்பாக நேர்களில் பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் ஒலிபரப்பு செய்து விட்டு தான் நான் என் விழியை மூடுவேன் சகோ. கண்டிப்பாக உங்கள் பாடல் வரும், நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. அடுத்து தேன்மொழி சகோதரி கையோடு கை சேர்க்கும் காலங்களே இனிமையான பாடல். பாடலை தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி. மகேஷ் மாட் அவர்கள் கையோடு கை சேர்க்கும் காலங்களே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காரு. தேன்மொழி சகோதரி சரியான பாடல் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கேன், மிக்க நன்றி. கோவை காயத்ரி சகோதரி விரும்பி கேட்டு பாடலை என் விருப்ப பாடலை வழங்கிய மகிழ்வித்த பிரியா வீரமணி சகோதரருக்கு மிகவும் நன்றி. மற்றும் கேட்டு ரசித்து பதிவிட்ட சபரி உள்ளங்களுக்கும் நன்றிகள் சொல்லியிருக்காங்க சகோதரி. மிக்க நன்றிகள் சகோதரி. அருமையான பாடல் ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ. வேறு எந்த இதுலேருந்து தெரியல போட்டிருக்காரு. ஓ, நான் போட்டதே எடுத்து போட்டிருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. கையளவு நெஞ்சத்தில் ஊரப்பாக்கம் பார்த்திபன் நீலாவதி கௌசல்யா ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. ஊரப்பாக்கம்னு அது எதுக்கு போட்டார் தெரியல. நன்றிகள். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் படம் கல்லும் கனியாகும் பாடல் கைவிரலில் பிறந்தது நாதம். இந்த பாடல் வரியில் விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் வருகிறது. அந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:58. இதோ அந்த பாடல்.
2: வெற்றி வெற்றி சிவகாமி, நான் கண்டுபிடிச்சிட்டேன் வெற்றி வெற்றி.

ஒலித்த பாடல், ஒரு அருமையான பாடல். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம், தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. கல்லும் கனியாகும் என்ற படத்தில் இருந்து கை விரலில் பிறந்தது நாதம். என்ன ஒரு அழகாக அந்த பாடல் வரியை கவிஞர் வர்ணித்து எழுதியிருக்கார். அதாவது கை விரல் பண்ணுற இல்லையா, அது நாதம்னு வச்சுட்டாரு. அந்த குரல் வந்து கீதம்னு வச்சுட்டாரு. உள்ளே வந்து குரல், நம்ம பாடுற குரல் வந்து கீதம்னு வச்சுட்டாரு. நான் ஒவ்வொரு பாடலுக்கும் சொல்ல வேண்டும், அதனுடைய கருத்துக்கள் சிலதெல்லாம் சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு. ஆனால் நேரம் கடந்து செல்கிறது, அதனால தான் நான் வந்து சீக்கிரமாக பதிவுகளை படித்து விட்டு பாடலை வழங்குகிறேன். ஏன்னா இதில் வந்து பொதுவாக சகோதரிகள் தான் பாடல் வந்து அதிகமாக கேட்குறாங்க, பதிவும் வந்து கொடுத்துட்ருக்காங்க, நேர்கள் வந்து பாடல் கேட்குறாங்க. ஆனால் ஒரு சில சகோதரி வந்து இப்போ தேன்மொழி சகோதரிலாம் தொடர்ந்து இருக்காங்க, காயத்ரி சகோதரி தொடர்ந்து பாடலை கேட்டு எல்லாமே எல்லா பாடல்களுக்கும் பதிவு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் மாட் அவர்களும் கொடுத்துட்ருக்காரு. நேரத்தோடு வந்து எல்லோரும் வந்து படுத்துட்டா காலையில் ஒரு 4 மணிக்கே இருந்திருக்கிறவங்க இருக்கிறாங்க, 5 மணிக்கு விடியற காலையில். இந்த மாதிரி இருக்கும்போது வேலைகள் சும்மா காலையில் வேலை இருக்கும். சகோதரிகளுக்கெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா, அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும், நிறைய வேலை இருக்கும். அதனால் தூங்கணுன்றது காரணத்துக்காகவே நான் வந்து அதிகம் பேசாமல் பாடல் வந்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சியில் பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்கும் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அருமையான பாடல் கை விரலில் பிறந்தது நாதம், சூப்பர் பாடல்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றி. காயத்ரி சகோதரி கை விரலில் பிறந்தது நாதம் பாடல், அருமையான பாடல் தேர்வு செய்த தேன்மொழி சகோதரிக்கு பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி தேன்மொழி சகோதரி, அருமையான பாடல். நான் விரும்பிய பாடலை வழங்கிய ஆர்ஜி படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். மகேஷ் மாட் அவர்கள் வீணை வச்சு வாசிக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர், நன்றிகள். தேன்மொழி சகோதரி பாடலில் வரும் வரிகள் அனைத்தும் அருமையான வரிகள், சிறப்பான பாடல் சொல்லியிருக்காங்க, நன்றிகள். சபரி வானொலி கீதநேசன் அவர்கள் பதிவு, தேனான பாடல் திகட்டாத பாடல், தேன்மொழி அவர்கள் பாடல், பாடலை கேட்டால் கல்லும் கனியாகும், சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நன்றிகள். மதுரை அழகர் யூடியூப்பில் வரும் படத்தை காட்சிப்படுத்த போட்டிருக்காங்க, அந்த பாடலின் இது, நன்றி. மதுரை அழகர் அவர்கள் பதிவு, அழகான பாடல் கண்ணதாசன் இசை, எம்எஸ் விஸ்வநாதன் குரலில், டிஎம்எஸ் அழகான பாடலை தேர்வு செய்த சகோதரி தேன்மொழி முருகன் அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருக்காரு. இசை எம்எஸ்வி குரல், குரல் வந்து டிஎம் சௌந்தரராஜன் பாடியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காரு. ஒளித்தரம் நல்ல தரத்தில் ஒளிபரப்பானதுன்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலியில் இரவின் மடியில் ஈரவழிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. நேரம் 11:05. இந்த நேரத்தில் அடுத்த பாடல் ஒலிக்க இருக்க இருப்பது ஒரு அருமையான பாடல், அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். மதுரை அழகர் அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல். கைவரிசை படத்திலிருந்து கைவரிசை காட்டட்டுமா, இந்த பாடல் வரியில் வந்து மதுரை அழகர் அவர்கள் கேட்டிருக்காரு. அவர் வந்து கைவரிசை எப்படி காட்டுவாருன்னு தெரியல, பாடலை கேட்டதான் தெரியும். இதோ அந்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:06:03. இதோ அந்த பாடல்.

0: காட்டலாமாயங்கிட்டத்தான் தகதம் தகதம் தகதம் தகதம்.
1: கைவரிச காட்டு இப்ப எனக்கு தண்ணி பெண்ணை காதலித்த நேரங்கால எதுக்கு கைவரிச காட்டு இப்ப எனக்கு

0: நான் யார் தெரியுமா, சொன்னா புரியுமா, என்னை பாரு நான் யார் தெரியுமா, சொன்னா புரியுமா, எதிரிகள் ஜாக்கிரதை கராத்தே வீரன் எலும்புகள் பொடி பொடி கைவரிசை காட்டட்டுமா உனக்கு, கன்னி பெண்ணை காதலிக்க நேரமில்லை எனக்கு,
1: கத்துக்கிட்டே
0: கைவரிசை காட்டட்டுமா உனக்கு.

0: கைவரிசை காட்டட்டும் உனக்கு, தண்ணி பெண்ணை காதலிக்க நேரம் இல்லை எனக்கு.
1: கைவரிசை படத்திலிருந்து கைவரிசை காட்டட்டுமா, மதுரை அழகர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் ஐயா. பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்கார் சங்கர் கணேஷ் இசையில் மலேசிய வாசுதேவன் வாணிஜராம் குரலில் பாடல் அருமை. நன்றி, வாழ்த்துக்கள் ஐயான்னு சொல்லியிருக்கேன். மிக்க நன்றிகள். கைவரிசை படத்தில் தன் காதலியுடன் பாடலை பாடி வருகிறார் ஜெய்சங்கர் அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. காட்சி படம் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றிகள். அடுத்து தேன்மொழி சகோதரி அரிதான பாடல் சிறப்பு பாடலை தேர்வு செய்த அழகர் ஐயாவுக்கு நன்றிகள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கை என்று தொடங்கும் பாடலில் நான் ஒரு பழைய பாடலை கேட்கலாம் என்று இருக்கிறேன். கேளுங்கள் ஐயா, இதை கேட்டுவிட்டீர்கள். ஜீவன அம்சம் படத்தின் பெயர். ஜீவன அம்சம் படத்தின் பெயர். பாடல் அக்கோக்கோய் கை கை மலர்கை அம்மோய் கை மேல் கைவை இந்த இருக்கை தழுவும் மறுகை அந்த இருக்கை இணைந்தால் வாழ்க்கை. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான வரி கவிஞர். இந்த பாடலாம் நான் கேட்டதில்லை, இப்போது கேட்டு பார்க்கலாம் எப்படி என்று. அக்கோக்கோய் கை கை மலர்கை அம்மோய் கை மேல் கைவை இந்த இருக்கை தழுவும் மறுகை அந்த இருக்கை இணைந்தால் வாழ்க்கை. இந்த கவிஞர் வந்து இந்த வரிகளை எழுதுவதற்கு எவ்வளோ யோசிச்சிருப்பார் என்று இப்போதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா நம் படிப்பதற்கே அந்த வார்த்தைகளை வந்து, அந்த தமிழ் வார்த்தைகள் வந்து, அந்த உச்சரிப்பு வந்து எப்படி கோர்த்தால் அந்த பாடல் வரி உருவாகும் என்பது கவிஞர் வந்து எவ்வளோ ஒரு சிறப்பாக அந்த வார்த்தைகளை போட்டிருக்காரு. அக்கக்கோய் கை கை மலர்கை அம்மம்மோய் கை மேல் கைவை இந்த இருக்கை தழுவும் மறுகை அந்த இருக்கை இணைந்தால் வாழ்க்கை. ஆகா, இந்த நிகழ்ச்சிக்கு கை என்ற தலைப்பில் பாடலை பதிவிட சொன்னதற்கு இது ஒரு சிறப்புமிக்க பாடல் இந்த நிகழ்ச்சியில். ஏன்னா அத்தனை கை வருது இதில் இந்த பாடலில். பாடலை கேட்டால் முழுமையாக தெரியும். விரும்பி கேட்ட நேயர் வி கண்ணன் டி சாந்தினி கண்ணன் நங்கநல்லூர் சென்னை 61 கேட்டிருக்காரு. மிக்க நன்றி சார், அருமையான பாடலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதோ வருகிறது அந்த பாடல்.
2: வெற்றி வெற்றி சிவகாமி, நான் கண்டுபிடிச்சிட்டேன் வெற்றி வெற்றி.

நங்கடலூர் கண்ணனையா, உங்கள் விருப்ப பாடல் பதிவிறக்கம் செய்யவில்லை, அதனால் பதிவிறக்கம் செய்து ஒளிபரப்பு செய்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, நங்கடலூர் கண்ணன் சார் இணையவே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பாடலை கேட்குறதுக்கு இணைஞ்சிருக்காரா என்னன்னு தெரியல. அடுத்த பாடல் மகேஷ் பாண்ட் அவர்கள் விருப்பத்தில் கைப்பிடித்து பாடல் வரியில் வந்து சிறையில் சில ராகங்கள் இந்த பாடலை கேட்டிருக்காரு. அவர் விருப்ப பாடலை கேட்டுவிட்டு நமது நங்கநல்லூர் கண்ணன் சார் பாடலை கேட்கலாம். இப்போது ஒலிக்கும் பாடல் மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து கேட்டிருக்காரு. இதோ உங்கள் விருப்ப பாடல்.

ஒலித்த பாடல் ஒரு அருமையான பாடல், விரும்பி கேட்ட அன்பு உள்ளம். மகேஷ் மாட் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் அருமையான பாடலுக்கு. நங்கநல்லூர் கண்ணன் சார், சார் நிகழ்ச்சியில் நானும் வந்து விட்டேன், எனது பாடல் கடைசி பாடலாகத்தான் வரும், சூப்பர் பாடல், அதையும் தந்து விடுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இணைஞ்சிருங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல் அடுத்த பாடல். என் விருப்ப பாடல் மகேஷ் மாட் அவர்கள் உள்ளே கம்பிக்குள்ளே ஜன்னலுக்குள்ளே உள்ள ரூமுக்குள்ளே வந்து டான்ஸ் போட்டிருக்காரு பாவம். என் விருப்ப பாடல் தந்த படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் ஐயா, ஒரு அருமையான பாடல். மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து அவர் ஒரு பதிவு. கேஜே ஜேசுதாஸ் மற்றும் சித்ரா இருவரின் குரல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள், அருமையான பாடல். அடுத்த பாடல் நங்கநல்லூர் கண்ணன் சார் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அதிகம் கேட்காத பாடலை பதிவிட்ட நாங்கநல்லூர் கண்ணன் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, ஒலித்த பாடல் அதிகம் கேட்காத பாடல் ஜீவனம்சம். இந்த படத்திலிருந்து அக்கக்கோய் கை கை மலர்கை அம்மம்மோய் கை மேல் கைவை இந்த இருக்கை தழுவும் மறுகை, அந்த இருக்கை இணைந்தால் வாழ்க்கை, அழகான வரிகள், அழகான பாடல். நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் இது. கை என்ற தலைப்பிற்கு ஏற்றாற்போல் சிறப்பான பாடலை பதிவிட்ட நாங்கநல்லூர் கண்ணன் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, தேன்மொழி சகோதரி அரிதான பாடல் சிறப்பு பாடலை தேர்வு செய்த, ஓ அதை ஏற்கனவே படிச்சிட்டேன், மகேஷ் மாட் அவர்கள் வந்து கை கை வலக்கை அப்படின்னு சொல்லிட்டு வலது கையை கொடுக்குறாரு. நன்றிகள். நாங்கநல்லூர் கண்ணன் சார் ஐயா இந்த பாடலில் 60-70 தடவை கை கை என்று கை வார்த்தை வரும் ஐயா. கண்டிப்பாக கை என்ற வார்த்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு கை என்ற வார்த்தையில் பாடல்கள் பதிவிடவும் சொல்லியிருந்தேன். அதனால் இந்த நிகழ்ச்சியில் இந்த பாடல் சிறப்பான பாடல் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். கை அதிகமாக வருவதால் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான பாடல் என்பது சபரி வானொலி இயக்குனர் அவர்கள் பதிவு. கை கைனா கையை கொடுத்துருக்காரு, கையை தட்டியிருக்காரு, சூப்பர்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் சார். கண் விழித்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இயக்குனர்னால் இப்படி தான் இருக்க வேண்டும். வானொலியில் தொகுப்பாளர் எப்படி நிகழ்ச்சி கொடுக்குறார், நேயர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் அலைந்து அதாவது அலசி ஆராய்ந்து பார்க்கிறார் தூங்காமல் கூட. மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி பதிவு. இந்த அருமையான பாடலில் அனைத்து வரிகளும் கை வருகிறது. சிறப்பான பாடல் பாடலை தேர்வு செய்த நாங்கநல்லூர் கண்ணன் ஐயாவுக்கு நன்றி, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். நாங்கநல்லூர் கண்ணன் சார் சபரி வானொலி இயக்குனருக்கு சார் கீதநேசன் சார் எனது கை பாடல் எப்படி சார் இருக்கிறது? நன்றாக இருக்கிறது சார். நான் இதுவரை கேட்டதே கிடையாது. நாங்கநல்லூர் கண்ணன் சார் ஒருவர் இல்லை என்றால் இந்த பாடலை கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் விருப்பத்தில் நானும் கேட்டு ரசித்தேன். வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களும் இணைந்து கேட்டு பதிவு கொடுத்துருக்காரு. நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் பதிவு நாங்கநல்லூர் கண்ணன் சாருக்கு. என்னை எல்லோரும் உலக்கை என்று திட்டுகிறார்கள். அதாவது இயக்குனர் வந்து அன்பாலையும் பாசத்தாலையும் ஒரு கோபப்படாமல் ஒரு அன்பான மனிதர். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஆனால் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசியதால் அவரை பற்றி ஓரளவுக்கு எனக்கு தெரியுது. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மாமனிதர். நேரடியாக சந்தித்தால் தெரியும். அந்த ஊருக்கு சென்றால் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி என்று தெரியும். ஒரு நாள் சென்று வருகிறேன். அதாவது ஒரு ஜாலியான கேரக்டர் சார் அவர். நிகழ்ச்சி கொடுக்கும்போது கூட ஒரு கலகலப்பாக, சிரிப்பாக, அன்பாக, பாசமாக, நேசமாக எல்லாமே வந்து அவர் மனசில் இருக்குது. அதனால் ஒரு ஜாலியான இயக்குனர். எப்போ வந்து இந்த சபரி வானொலி வந்து எல்லோரும் இயக்குனர் தான் ஐயா என்று சொன்னாரோ அன்றைக்கே அவர் மனதில் இடம் பிடித்து விட்டேன். நன்றிகள். பாடல் சூப்பர் சூப்பர் கைத்தட்டியிருக்காரு. நன்றிகள் ஐயான்னு சொல்லியிருக்காரு. நன்றி மகிழ்ச்சி.

மாட்டவர்கள் கைத்தட்டுறாரு. உலக்கை கொண்டு வந்து வச்சுட்டாங்கப்பா. உலக்கை வந்து இப்போல்லாம் யார் சார் பயன்படுத்துகிறாங்க? மிஷின், அதாவது டெக்னாலஜி மாற மாற கிரைண்டர் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ மிஷின் வந்து ஒரே ஒரு 1.5 நிமிஷம்தான் எல்லாமே இது எவ்வளோ இருக்குது, டெக்னாலஜி மாறிடுச்சு. நன்றிகள். பதிவு அதிகமாக படிக்க முடியாது. இதுக்கே 11:30 ஆகப் போகிறது. நங்கநல்லூர் கண்ணன் சார், வீரமணி சார், நீங்கள் சொல்வதெல்லாம் 200% முற்றிலும் உண்மை, உண்மை, உண்மை. இயக்குனர் ஐயா அருமையான மனிதர், அவருக்கு கோயில் கட்டி கும்பிட வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள் ஐயா. அதாவது உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு மனிதன் வந்து எந்த விதத்துலேயும் வந்து நான் கூட வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன் 1 மணிக்கு. நான் ஒருவரை பற்றி திட்டினேன் கோபத்தினால், என் கோபம் வந்தது அதனால் திட்டினேன். அதாவது வானொலி இல்லைனா ஒரு வேற ஒரு கருத்துக்கள் விஷயத்தை வச்சு நான் சொல்லும்போது எங்கள் ஊரில் ஒரு நபர் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, திட்டினேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா, அவர் கெட்டவராக இருந்தாலும் நீங்கள் யாருக்கிட்டையும் என்கிட்ட சொன்ன மாதிரி இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க சார், அது மாதிரி பேசக்கூடாது, தவறான விஷயம் அப்படின்னு அவர் வந்து எப்போது அதை வந்து சொல்கிறாரோ அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள்லாம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல குணம் படைத்தவர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா கோபத்தில் எல்லாருக்குமே திட்ட தான் செய்வாங்க, இருந்தாலும் அதை பெருசாக நினைக்காம சமாதானமாக போக வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரு. அவர் உண்மையிலே கோபம் வருமா வராதான்று எனக்கு தெரியவில்லை, நேராக பார்த்தால் தெரியும். சபரி வானொலி இயக்குனர் அவர்கள் நங்கநல்லூர் கண்ணன் சாருக்கு வந்து சீக்கிரம் போய் விடுவோம் போல. எதுக்கு சார்? வீரமணி சார், நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மைன்னு சொன்னதுக்கா? மகேஷ் மாட்டவர்கள் பதிவு, சபரி வானொலி இயக்குநருக்கு பொய் பொய் பொய்ன்னு சொல்லியிருக்காரு, என்ன பொய்ன்னு தெரியல. ஓகே, நன்றிகள் ஐயா. எப்பொழுதும் நேர்மறை வார்த்தைகளே பேச வேண்டாம், எதிர்மறை வார்த்தைகள் சொல்லக்கூடாது, குறிப்பாக அச்சொல் பேசவே கூடாது ஐயா. அதுபோல் இனிமேல் பேசவே கூடாது என்று முடிவு எடுங்கள் சொல்கிறீங்க சார். சும்மா இருந்தாலும் சீண்டி பார்த்தா என்ன சார் பண்ண முடியும்? ஒரு முறை அடிக்கிறான், இரு முறை அடிக்கிறான், சும்மா இருக்கலாம். ஒரு வாட்டி திட்டுறான், ரெண்டு வாட்டி திட்டுறான், சும்மா இருக்கலாம். தினம் தினம் திட்டினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அந்த கோபம்னு ஒன்று இல்லைனாக்கா அவன் மென்டல் ஆகிடுவான். யாராக இருந்தாலும் கோபம் இருக்கணும், கண்டிப்பாக மனிதனுக்கு கோபம் இருந்தால் மட்டும்தான் அவன் வாழ்க்கை சிறக்கும். கோபம்தான் வந்து ஒரு மனிதனை உயர்த்தி காட்டுகிறது. அது அந்த கோபம் வந்து நியாயமான கோபமாக இருக்கணும். அதாவது ஒரு கன்னத்தில் அடித்தா வீரமணி 2 அடி கொடுப்பான், அந்த மாதிரி நான் திருப்பி வாங்கிட்டுலாம் போக மாட்டேன். எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் சோறு சாப்பிட்றோம், எல்லாம் அதே தண்ணி குடிக்கிறோம், எல்லாம் அதே சூரிய ஒளி, எல்லாருக்கும் அதே காற்று, அப்படி எல்லாமே நம்ம சுவாசிக்கும் போது எல்லாமே ஒன்றா இருக்கும்போது ஒருத்தர் திட்டுறாரு, ஒருத்தர் பேசுகிறாரு, தேவையில்லாத பேசுகிற நம்ம எல்லாமே வாங்கிட்டு போக முடியுமா? முடியாது. அதனால் வந்து அவர் சரியில்லைனா அவர்கிட்ட பேசவே கூடாது, அப்புறம் ஒதுங்கிடணும். அன்றே சரி, இன்றே கடைசின்னு சொல்கிறாங்களா? அந்த மாதிரி ஒரு சில உறவுகளிடம் வந்து நம்ம யோசித்து தான் இருக்க வேண்டும், வேறு என்ன செய்வது? ஐயா, நான் சொல்ல வந்தது நமது இயக்குனர் ஐயா என் மனது வருத்தப்படும்படி எழுதிவிட்டார். என்ன அது எழுதிவிட்டார்? இல்லை, ஓ உங்களுக்கு தான் அதை போட்டிருக்காரா பொய் பொயின்னு? இல்லையே, மகேஷ் மாட் வந்து சபரி வானொலி இயக்குனருக்கு தான் பொய் பொயின்னு போட்டிருக்காரு. சீக்கிரம் போய்விடுவீர்கள் யார் போட்டிருக்கிறது? சரி விடுங்க, அது மேலே இருக்குது பதிவு. ஓகே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேன்மொழி சகோதரி, சபரி வானொலி இயக்குனருக்கு குஷ்புவுக்கு எல்லாம் கோயில் கட்டினாங்க. அந்த மாதிரி வந்து இயக்குனருக்கு வந்து கோயில் கட்டணுமா அப்படின்னு கேள்வி கேட்டுருங்க. கண்டிப்பாக கட்டி விடலாம். இவர் வந்து திருத்தணி, சாரி, அந்த மன்னிக்கவும், சபரி வானொலி நான் வரவே, இந்த வானொலி பெயர் வாயிலேயே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி வந்து விட்டது. காலத்தின் கட்டாயம், என்ன செய்வது? நான் வந்து அது நிறைய விஷயம் இருக்குது, நான் நேரலையில் பேச முடியாது. இருந்தாலும் வந்து சபரி வானொலி வந்து ஆண்டு விழா ஒரு முறை கூட நிகழ்ச்சி நடத்தலை அப்படின்னு சொல்லியிருக்கார் இயக்குனர். இருந்தாலும் முயற்சி செய்வோம், அதற்கான என்ன செய்யலாம் என்ன பண்ணலான்றது இயக்குனரிடம் பேசி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறப்பாக அந்த விழாவை கொண்டாடலாம். அது நடக்குமா என்று தெரியவில்லை, இயக்குனர் மனதில் தான் இருக்குது. நமது நேர்கள் ஒத்துழைப்பும் இருக்கிறது. அதுக்கேற்றாற்போல் என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் கலந்து ஆலோசித்து அந்த முடிவை எடுக்கலாம். அது நாட்கள் இருக்கிறது, இன்னும் வந்து 8 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 8 மாதம் 9 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
நன்றிகள். நிகழ்ச்சியில் பேசுனா டைம் ஆகிட்டே இருக்குது, நான் எப்பவும் ஒரு 11 கால்கெல்லாம் முடிச்சிடணும்னு நினச்சேன், ஆனால் கடந்து விட்டது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நிறைவு பாடல் ஊரப்பாக்கம் பார்த்திபன் படம் கும்கி படத்திலிருந்து கையளவு நெஞ்சத்தில் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. ஊரப்பாக்கம் பார்த்திபன், நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்புங்கள் என்று சொல்லியிருக்கார். ஒரு நிறைவு பாடலாக ஊரப்பாக்கம் பார்த்திபன் அவர்கள் விருப்பத்தில் ஒலிக்கிறது, அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ விருப்பத்தில் தான் அவர் பாடல் கேட்டாரா இல்லையான்னு தெரியல, பாடல் கேட்கவில்லை, உறங்கிவிட்டார்னு நினைக்கிறேன். அவரது விருப்பத்தில் நாமளும் கேட்டு ரசித்தோம். நன்றிகள். நங்கநல்லூர் கண்ணனையா அவர் பதிவு கொடுத்துருக்காரு. அனைவரும் கலந்து ஆலோசித்து அந்த முடிவை எடுக்கலாம் வீரமணி சார். நாம் எல்லோரும் சேர்ந்து இயக்குநருக்கு சபரி வானொலிக்கு ஆண்டு விழா நடத்த வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஐயா, ஒரு பெரிய செலவு இல்லை, ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, நம்ம நின்று சாப்பிட்டாலும் சாப்பாடு உள்ளே போக போகுது, நல்லா டைனிங் டேபிளில் சாப்பிட்டாலும் சாப்பாடு தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எந்த வகையில் எடுத்துக்கிறோமோ அதுதான் சிறப்பு. எல்லாத்தையும் நல்லதாகவே நினச்சி செய்வோமே. அப்படிதான், ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டால் போட முடியாது, நம்ம 10 பேருக்கு சாப்பாடு போட முடியாதா, இல்லை 20 பேருக்கு சாப்பாடு போட முடியாதா? வரட்டும், ஜாலியாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆடியோ, சின்ன ஆடியோ செட்டு வச்சு கூட நம்ம ஏதோ நம்ம கருத்துக்களை சொல்லலாம், இருந்து பேசிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஜாலியாக ஒரு அன்பாக இருந்துட்டு அங்கே சாப்பிட்டு நம்ம வரலாமே, இதில் என்ன இருக்குது? கண்டிப்பாக செய்யலாம், உங்கள் ஆசைகள் நிறைவேறும், நேர்களும் சம்மதிப்பார்கள் என்று நினைக்கிறேன். இயக்குநரிடம் அதை பற்றி வரும் காலத்தில் அதை பற்றி பேசலாம். நன்றிகள் ஐயா. சபரி இயக்குனர் அவர்கள் நங்கநல்லூர் கண்ணன் சாருக்கு மன்னிக்கவும் ஐயா அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றி இயக்குனர் அவர்கள். கையளவு நெஞ்சத்தில் பாடல் அட்டகாசம் அற்புதம் கை கொடுத்துருக்காங்க. நன்றி தேன்மொழி சகோதரி, அருமையான பாடலும் சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் இணைந்து அனைத்து உறவுகளும் பதிவு கொடுத்து சிறப்பான பாடல்களை சபரி வானொலிக்கு, அதாவது இரவின் மடியில் ஈரவ விழிகள் நிகழ்ச்சிக்கு வந்து பாடல் கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் எனது விருப்பத்தில் ஒரு அருமையான பாடல் கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். தந்தை மகன் இவர்கள் 2 பேருக்கும் உள்ள உறவு நட்பு, அதாவது ஒரு மகனுக்கு சொல்லி கொடுக்கும், அதாவது அப்பா வந்து எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு மகன் புரிஞ்சுக்கிறான். அப்பா வந்து என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார் பையனுக்கு அப்படின்றது இந்த பாடல் மூலியமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இதோ அந்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்க நேரம் 11:40 52 வினாடிகள். இதோ அந்த பாடல்.

0: பெரும் பயப்ப வருவாரு.
1: ஒலித்த பாடல் ஒரு, அதாவது அப்படியே நினச்சி பார்க்கும்போது எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அப்பாவுடைய நினைவு வந்து இன்றைக்கும் என்னால் மறக்க முடியல. அவரை பற்றி பேசுனா எனக்கு கண் கலங்கும். இருந்தாலும் ஒரு தாய் தகப்பவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்கோ, அவர்களுடைய உழைப்பு எவ்வளவு இருக்கும், அவருடைய வேர்வைகள் எவ்வளோ இருக்கும், நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்பாவை பற்றி சொல்லணும், அம்மாவை பற்றி சொல்லணும், நிறைய சொல்லலாம். அது நேர்கள் வந்து நிகழ்ச்சியில் நிறைய பேர் இருந்து நான் சொல்கிற கருத்துக்களை வந்து கேட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஆன்லைனில் ரெண்டு பேர் தான் கேட்குறாங்க, ரெண்டு பேருக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்க முடியல. இருந்தாலும் எனது விருப்பத்தில் ஒரு அருமையான பாடல் ஒலித்து சென்றது. நன்றி. ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ பதிவு கொடுத்துருக்காரு, பாடலை கேட்டிருக்காரு, மிக்க மகிழ்ச்சி. நன்றி நண்பரே. பாடலை தந்த தொகுப்பாளர் திரு பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மகிழ்ச்சி நன்றி கூறி மகிழ்வது ஊரப்பாக்கம் பார்த்திபன், நீலாவதி, கௌசல்யா மற்றும் ஸ்ரீராம். சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. ஊரப்பாக்கம் பார்த்திபன் பதிவு கொடுத்துருக்காரு, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி, அப்பா கையை பிடித்து நடந்தா, அருமையான அப்பாவை பற்றிய பாடல் சிறப்பு. பாடலை தேர்வு செய்த சபரி சொந்தங்களுக்காக வழங்கிய பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி. ஆனால் உண்மையிலே வந்து நீங்கள் இது போல் எவ்வளோ நாள் வந்து இந்த சபரி வானொலியில் தொடர்ந்து இணைந்திருந்து நீங்கள் கண்விழித்து உங்களுடைய வேலைகளையும் விட்டு பகல் நேரத்திலையும் சரி மற்ற நேரத்திலையும் சரி தொடர்ச்சியாக வானொலி கேட்குறீங்க, உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்று என்னால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. ஏதோ ஒரு காரணங்கள், ஒரு சந்தோஷத்திற்காக வானொலியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக உங்கள் மனது நிச்சயமாக தெளிவான எண்ணங்களோடு நல்ல முறையில் வாழ்வீர்கள் என்ற நம்பிக்கையில் மறுபடியும் தென்மொழி சகோதரி ஒரு பதிவு. மனமார்ந்த நன்றி, நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. பதிவிட்ட அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகள். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை தொகுத்து வழங்கியது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜி பிரியா வீரமணி. சபரி இணையதள வானொலி ஒலிபரப்பு செய்து கொண்டிருந்தது. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு பண்பலையில் இணைந்த அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகள். மீண்டும் நாளை நல்லதோர் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியா வீரமணி. நன்றி, வணக்கம்.
2: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.